0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 7 நாள் பராபவ வருடம் ஆவணி மாதம் 12 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

துன்பங்களுக்கெல்லாம் கொடிய துன்பமாகிய ஆசை அற்றுப்போனால் இடையறாத இன்பம் நிரம்பி வழியும். குறள் எண் 369 அதிகாரம் அவா அறுத்தல்.

நேரம் காலை 5:54 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸ் நேயர்களை நாம் இனி கேட்க இருக்கின்றோம். நமது வானொலியில் இன்று இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சலாக 6:10 இணையதளம் நிலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் இணை பேராசிரியர் டாக்டர் டி பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7:00 சுழல் விளக்கு சென்னைஞ்சலாக, காலை 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல் தொடர்ச்சி, 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல், 9:00 அரங்கி செய் சென்னைஞ்சலாக, இதில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு, கல்பனா கிஷோர் அவர்களின் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்களின் மிருதங்கம், 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல், இதில் பென்னேஸ்வர மடம் பி ஆர் ரகு அவர்கள் நாகஸ்வரம், கத்தரிக்குப்பம் கே ஜி ரவிச்சந்திரன் அவர்களின் தமிழிசை, 12:40 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னையஞ்சல், 1:05 பெருமைமிகு பாரதம் காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண் குழந்தைகளுக்கு உரை சித்திரம் எழுதியவர் ஆர் ரவிசங்கர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள் சென்னைஞ்சலாக, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியில், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக. மதியம் 2:15 மதுரை தென்றல், 2:55 மாநில இயற்கை சென்னைஞ்சல், 3:00 பகல் ஒளிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று, மாலை 5:27 குரல் அமுதம் 369 தொடங்கும் நிகழ்ச்சிகளாக, மாலை 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சல், 6:10 ஒரு பட பாடல், இதில் இன்று சின்னவர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜசேகரன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி. இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னஞ்சலாக, இதில் இயற்கை வழி வேளாண்மை முறைகள் குறித்து கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல்கள் தருகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி, இதில் முசிறி சுப்பிரமணிய ஐயர் அவர்களின் பாட்டு, 8:45 ஆங்கிலத்தில் நிகழ்ச்சி, இதில் மன் கி பாத் மற்றும் விண்வெளி வாரத்தை முன்னிட்டு உறுப்பினர் மற்றும் வான் இயற்பியல் ஆர்வலர் வி தினேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் எம் ராஜராஜேஸ்வரி அவர்கள் சென்னைஞ்சல். 9:00 ஆங்கில செய்திகள் டெலிஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் மண்டபாகா சாரதா அவர்களின் பாட்டு டெல்லியஞ்சல், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக கேட்கலாம், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மறுநாள் காலை 5:45 ஒளிபரப்பு துவங்கும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி முதலியோடு.

இன்பங்களுக்கெல்லாம் கொடிய துன்பமாகிய ஆசை அற்றுப்போனால் இடையறாத இன்பம் நிரம்பி வழியும். குறள் எண் 369 அதிகாரம் அவா அறுத்தல்.

0: இளங்காலை காற்றின் இனிமையோடு இந்த நாளை தொடங்குவோம். சூரியனின் ஒளியைப் போல நம் எண்ணங்களும் பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு நொடியிலும் மகிழ்ச்சி, ஒவ்வொரு செயலிலும் உற்சாகம், ஒவ்வொரு முயற்சியிலும் நம்பிக்கை நிறைந்திருக்கட்டும். இன்று நம் கனவுகளுக்கு இன்னொரு அழகான அடி எடுத்து வைப்போம். மனம் நிறைந்த புன்னகையுடன், புத்துணர்வுடன், நம்பிக்கையுடன் இந்த நாளை ரசித்து வாழ தொடங்குவோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை, மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
3: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
1: உயர்தனை செந்தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பன்முகம் கொண்ட பாவலர். பரந்து விரிந்த பல்வேறு துறைகளுக்குரிய விழுமிய கருத்து கருவூலங்களை எடுத்துரைத்த தெய்வப் புலவர். அறத்துப்பாலில் ஆன்றவிந்த சான்றோராக விளங்கி அருள்மொழி அருள்கின்ற தவ முனிவராக விளங்குகின்றார். பொருட்பாலில் அரசியல் பேரறிஞராக திகழ்கின்றார். இன்பத்துப்பாலில் கற்பனை நயங்களுடன் கூடிய பண்பாடு மாறாத ஒரு நாடக காவியக் கலைஞராக மாறி நம்மை பேரின்பத்தில் திளைக்க வைக்கின்றார். தானே முழுதுணர்ந்து தந்தமிழின் வெண்பாவால் குரல் வெண்பாவால் ஆக்கித் தந்த திருவள்ளுவர்க்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? திருக்குறள் கைமாறு கருதாத கடப்பாடு உடையது. திருக்குறள் உள்ளும் தோறும் நினைக்கும் தோறும் உள்ளம் உருக்குகின்ற தீந்தமிழ் சொல்லோவியம். எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லா பொருளும் இல்லையால் என்ற பெருமையுடையது. கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று இடைக்காடரும், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று ஔவையாரும் பாடிய புகழுக்குரியது. அதனினும் மேலாக என்றும் புலராது யானனாச் செழிகினும் நின்றலர்ந்து தேன்பிலிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தலிற் கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போல் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று இறையனாரும் புகழ்ந்து போற்றுவர். மேலும் கவுனியனார் என்ற புலவர் பெருமான் சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவனைக்கு மாமருந்து முந்திய நன்னறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய வன்குரல் வெண்பா என்று திருக்குறளின் இனிமை எவ்வாறானது, நல்வினை தீவினைக்கு எவ்வாறு மாமருந்தாகிறது என்பதை காட்டுகின்றார். ஆகவே புலவர் பெருமக்கள் போற்றிய படைப்பே உலகப் பொதுமறை. பிறமொழி தாக்குதலால் தமிழ் அழிந்து போகாமல் தொல்காப்பியர் தம் தொல்காப்பிய இலக்கண வழியாக காத்து போற்றினார் என்றால் தெய்வப் புலவர் திருவள்ளுவர் வெளியிலிருந்து வந்தவர்களது செல்வாக்கால் தமிழ் பண்பாடு சிதைந்து போவதை நிறுத்தி அரண் போன்று தம் திருக்குறளால் காத்தார் என்றால் மிகையில்லை. மாற்றுச் சிந்தனை தந்த மாமனிதர் திருவள்ளுவர். மக்கள் வாழ்க்கையில் காணப்படும் பொருந்தாத மூடநம்பிக்கை கொள்கைகளை எதிர்த்து போர் முரசு கொட்டியவர் திருவள்ளுவர். கல்வி புலமை சிந்தனை விடுதலை வாழ்வு என்பன சாதியின் பெயரால் பெரும்பாலோர்க்கு விரும்பினும் குற்றமாகும் என்று சொல்லப்பட்டது. அதனை மறுத்து பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று முழங்கினார் திருவள்ளுவர். எல்லா உயிர்க்கும் பிறப்பால் வேறுபாடில்லை, ஆயினும் தான் செய் தொழிலால் பெருமை கிடையாது, பெருமையாவது குலத்தினால் அறியப்படாதது என்று முழங்கினார். பிறப்பால் உரிமை பேசியது மட்டுமல்லாமல் ஒருவருக்கு பெருமையும் சிறுமையும் எவ்விதம் ஏற்படுகிறது என்பதற்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் என்று பாடினார். கல்வி மனைமாட்சி தவம் துறவு என்பன எல்லா மாந்தர்க்கும் ஏற்றது என்பதுதான் குறள் அறம். ஒழுக்கத்தால் உயர்ந்தோரே நற்குடி பிறந்தாராவர் என்றார். கல்வி அனைவருக்கும் பொது உயிர்ப்பலி கொடுத்து வேள்வி செய்வதை கண்டித்தார். வாடி வதங்கும் வறியோர்க்குச் சார்பாக திருவள்ளுவர் அறச்சீற்றம் கொள்கின்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக இவ்வுலகியற்றியான் என்றார். திருக்குறளின் கருப்பொருளாக விளங்கும் பாடல்களில் மிகவும் சிறப்பான திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதாகும். ஆகவே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது போல செம்மாந்துயர்ந்த திருவள்ளுவர் உலகத்திற்கே பொதுமையாக பொதுமறையாக சொன்னதே அற இலக்கியங்களுக்கெல்லாம் மணிமுடியாக திகழும் திருக்குறள். திருவள்ளுவரின் புகழும் திருக்குறளின் புகழும் உலகம் உள்ளவரை நிலைத்தோங்கும். திருக்குறளை சட்டமாக கொள்வோம்.
0: நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.

நேரம் காலை 6:15 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் இந்த அற்புதமான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இதோ பக்தி மாலை.

நேரம் காலை 6:19 நிமிடம் 43 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சி பக்தி மாலை.

நேரம் 6:29. இது அற்புதமான காலை பொழுதல். பக்தி மனம் கமலச் செய்து கொண்டிருக்கின்றது. பக்தி மாலை நிகழ்ச்சி ஒலிக்க இருக்கும் நிறைவான பாடல்.

0: நிறைவு பெற்றது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை காலை மணி 6:15 கேட்கலாம். நேரம் 6:34 நிமிடம்.
1: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
1: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

0: நேரம் காலை 6:35. இன்று பராபவரிடம் ஆவணி மாதம் 12 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, மகத்தான வருமானம் தரும் மர விவசாயம் குறித்த இலவச ஆலோசனை கூட்டம் மதுரை மாவட்டம் முனியாண்டி சுவாமி திருக்கோவில் எதிர்ப்புறம் உள்ள மஹாலில் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 முதல் மதியம் 12 வரை நடைபெற உள்ளது. இந்த இலவச ஆலோசனை கூட்டத்தில் மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்வு செய்தல், டிம்பர் மரங்களின் பண்புகள் மற்றும் பயன்கள், மரம் நடும் வழிமுறைகள், நீர் மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், உணவு காடு வளர்ப்பு மற்றும் வழிமுறைகள் குறித்த தகவல்கள் வழங்கப்படும். முன் பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9442590079 மற்றும் ஓர் எண் 9442590081. பசுமை இன்று தொடங்கினால் பாதுகாப்பான வாழ்வு என்றும் நிச்சயம். இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, எளிய முறையில் சிப்பிக்காளான் வளர்க்கும் பயிற்சி செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் செப்டம்பர் 7 திங்கட்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5 வரை நடைபெற உள்ளது. இந்த பயிற்சிக்கு பதிவு கட்டணம் கட்ட வேண்டும். காளான் குடில் அமைத்தல், காளான் வளர்க்கும் தொழில்நுட்பம், அறுவடை மற்றும் சந்தைப்படுத்துதல், இருப்பு வைக்கும் முறை, மதிப்பு கூட்டுதல் அதாவது உலர் காளான், சூப் பவுடர் மிக்ஸ், சப்பாத்தி மிக்ஸ் போன்றவற்றை தயாரிக்கும் முறை குறித்து தெரிந்து கொள்ளலாம். அரசு மானியம் குறித்த தகவல்கள் வழங்கப்படும். பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி கையேடு, சான்றிதழ், காளான் வித்துக்கள் விற்கப்படும். முன்பதிவு அவசியம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 8610599278 மற்றும் ஓர் எண் 9483992006. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயிற்சி கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து பயன்பெறலாம். இவ்வாறு செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். நெல் கதிர் வெள்ளையாகி மணிகள் நிரம்பவில்லை என்றால் கதிர் வெளிவரும் நிலையில் கதிரின் கழுத்து பகுதியில் பூஞ்சை தாக்குதல் இருக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கப்பட்ட கதிர்களின் கழுத்து பகுதியை ஆய்வு செய்து நோய் அல்லது பூச்சி காரணத்தை உறுதி செய்ய வேண்டும். வயலில் தண்ணீர் தேங்காமல் வடிகால் ஏற்படுத்த வேண்டும். கதிர் கருகல் உறுதியானால் பூஞ்சை கொல்லி தெளிக்க வேண்டும். பூச்சி தாக்குதல் இருந்தால் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லியை லேபிளில் குறிப்பிட்ட அளவு மட்டும் பயன்படுத்த வேண்டும். சமநிலை ஊட்டச்சத்து மேலாண்மை, உரிய இடைவெளி, களை கட்டுப்பாடு மற்றும் முறையான நீர் மேலாண்மையை கடைபிடித்தால் இவ்வாறு நெல் கதிர் வெள்ளையாகி மணிகள் நிரம்பாமல் போவதை தவிர்க்கலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
2: விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இந்த மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா காய்கறி பயிர்களில் மிகவும் முக்கியமான ஒரு பயிராகும். இதை வந்து நம்ம தாவரவியல் முறைப்படி இதை வந்து கேப்சிகம் ஆனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சுவையூட்டக்கூடிய நறுமண பயிராக சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. இதில் வந்து ஊறுகாய், அடுத்து வந்து சாஸ் கெட்சப் மற்றும் ஓலியரிசின் போன்ற பொருட்கள் வந்து தயாரிக்கலாம். இந்த காய்ந்த மிளகாய் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களுக்கு அதிக அளவு நம்ம பயன்படுத்திக்கொண்டு வருகின்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிளகாயில் வந்து பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் டி போன்ற சத்துக்கள் வந்து மிகவும் அதிகமான அளவில் இருக்கின்றது. அடுத்து வந்து இதனுடைய மண் மற்றும் தட்ப வெப்ப நிலை,

0: மிளகாயானது இரவை பயிராகவும் மானாவாரி பயிராகவும் சாகுபடிக்கு உகந்த பயிராகும். இது நல்ல வடிகால் வசதி உள்ள இருமண் பாங்கான மண் வகை வந்து இதனுடைய மிளகாய் சாகுபடிக்கு மிகவும் உகந்தது. மேலும் கலர் புவர் நிலங்களிலும் வறட்சி தாங்கி நன்றாக வளரக்கூடிய தன்மை உடையது. மண்ணின் கார அமிலத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா 6 முதல் 7.5 வரை இருப்பது வந்து இதனுடைய சாகுபடிக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அடுத்து மிளகாய் சாகுபடிக்கு பொதுவ வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 15 முதல் 30 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலை தான் வந்து இதனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து 15 டிகிரி சென்டிகிரேடு விட குறைவாகவும் 30 டிகிரி சென்டிகிரேடை விட அதிகமாக இருந்ததுன்னா அதனுடைய மிளகாயினுடைய வளர்ச்சி வந்து இது வந்து பாதிக்கும். அடுத்து வந்து மிளகாய்க்கு ஏற்ற ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நிறைய ரகங்கள் வந்து இருக்கின்றன. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்பட்டி 1, கோயில்பட்டி 2, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கோயம்புத்தூர்லேருந்து வெளியிட்ட கோ 1, கோ 3, கோ 4, அடுத்து வந்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிட்ட PKM 1, வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் பரமக்குடியிலிருந்து வெளியிட்ட பரமக்குடி 1 என்ற ரகங்கள், அப்புறம் PLR 1 என்ற ரகங்கள், மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்ட வீரியூட்ட ரகங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு உகந்த ரகங்களாக இருக்கின்றன. அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பருவம், அதாவது மிளகாய் சாகுபடிக்கு மிகவும் உகந்த பருவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூன் முதல் ஜூலை ஒரு பருவம், அடுத்து வந்து அக்டோபர் முதல் நவம்பர், அடுத்து வந்து மார்ச் முதல் ஏப்ரல் மாதங்கள் வந்து சாகுபடிக்கு மிகவும் உகந்த மாதங்களாக இருக்கின்றன. அடுத்து வந்து விதையினுடைய அளவு, ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வீரிய ஒட்டு ரகங்களாக இருந்ததுன்னா 200 கிராம் பெர் ஹெக்டேருக்கு தேவைப்படும். அதே இது வந்து சாதாரண ரகமாக இருந்ததுன்னா ஒரு ஹெக்டேருக்கு 1 கிலோ விதை வந்து போதுமானது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இரவை சாகுபடிக்கு வந்து நம்ம நாற்றங்கால நாற்று விட்டும் பின்பு வயல்களில் நட்டும் வந்து நம்ம பொதுவாக வந்து பண்றோம். மானாவாரி சாகுபடி முறையில் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி விதைப்பு முறையை தான் நம்ம செய்து வருகின்றோம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா பொதுவாக நாற்றங்கால் விட்டு நடவு செய்யறதுக்கு 1 கிலோ தேவைப்படும் ஒரு ஹெக்டேருக்கு. நேரடி விதைப்பாக பண்றோம் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு வந்து 3 கிலோ விதைகள் வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விதையை வாங்கிட்டோம், அதுக்கடுத்து நம்ம நடவு செய்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க விதை நேர்த்தி. அந்த விதை நேர்த்திங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நாற்றங்காலுக்கு தேவையான 4 சென்ட் நிலத்தை 4 கொத்தி 160 கிலோ 4 மக்கிய தொழுவுரம் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 150 கிலோ இட்டு 4 மண்ணுடன் கலந்து 1 மீட்டர் அகலம் மற்றும் தேவையான அளவு நீளமுள்ள மேட்டுப்பாத்துக்களை வந்து 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரத்தில் அமைக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சான நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த விதைப்பதற்கு முன்பாக விதைகளை ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் என்ற அளவில் 24 மணி நேரத்துக்கு முன்பாக விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதாவது விதைப்பதற்கு 30 நிமிடத்திற்கு முன்பாக அசோஸ்பைரிலாம் 40 கிராம் பெர் 400 கிராம் விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்த வேண்டும். பின்னர் மேட்டுப்பாத்திகளில் குறுக்கே 10 சென்டிமீட்டர் இடையில் கோடுகள் கிழித்து விதைகளை ஒரே சீராக விதைத்து மேல் மண்ணால் மூடிவிட வேண்டும்.
1: இதுவரை மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் டி பிரபு அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
3: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
2: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்?
3: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
2: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
3: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
2: என்டர்டெயின்மென்ட்டா.
3: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
2: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
3: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
2: ஆமா, 1 மணிக்கு வரும்.
3: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேரு வந்து ஒளிபரப்பாகும்.
2: நானும் கூட சொல்லிருக்கேன்.
3: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
2: சரி சரி, Facebookல மட்டுமா?
3: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
2: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
4: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை ஜலாகர்
5: ரங்கநாதன்.

0: தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் அதை உருவாக்கும் நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறையால் இந்தியா நவீன தொழில்நுட்பங்களில் சுயசார்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தற்போது பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பின் மூலமாக நாடாளுமன்ற விவாதங்கள் மொழிபெயர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8 மொழிகளில் இந்த மொழிபெயர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், விரைவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த செயலியின் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் மீட்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 75,000 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், காவல்துறையினர் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் மீட்கப்பட்ட கைபேசிகள் 201% அதிகரித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 பேர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு சரத்குமார் அவர்களை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆனந்த், தமிழகத்தைச் சேர்ந்த மற்றவர்களை மீட்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை திரும்பிய பயணிகள் கூறுகையில், நேபாளத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள ராணுவமும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கியதாக தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காற்றாடி திருவிழாவை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துவதாக அவர் கூறினார். மாமல்லபுரத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள்

0: மேற்கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய மருத்துவ முறை நலவாழ்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் 16 வகையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டிலும் சிகிச்சை வசதிகள் உள்ளதாகவும் இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார்.
1: இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டில் நம்ம அரசு சார்பிலேயே ஒரு பெரிய வளாகம் இருக்குது. அங்கே 28 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு ரீஜுவனேஷன் ஒரு தெரப்பி ஒரு 7 முதல் 10 நாட்கள் அங்கேயே தங்கி உணவு ஆரோக்கியம் அங்கே தேவையான மசாஜ் ப்ளஸ் அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். எப்படி நம்ம கேரளா போய் ஒரு 7 நாள் 10 நாள் போய் தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொள்கிறோமோ மற்ற மாநிலங்களுக்கு போய் பண்ணுறோமோ அதே சிகிச்சையை நம்ம கட்டணம் குறைவாக தரமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த செய்தியை இதன் மூலமாக நான் மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். மக்கள் பயன்படுத்தணும், பயன்படுத்திட்டு உங்களுடைய
0: தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என தாவேக அரசு பிடிவாதமாக இருப்பதன் உண்மை காரணம் என்ன என்றும் இதில் அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரி செய்திகள். காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு நீதிபதி மற்றும் 7 கூடுதல் நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2025 ஆண்டு இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று பங்கேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பெங்களூருவில் தேசிய சோதனை மையத்தின் 115வது நிறுவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் நியாயவிலை கடை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் குளிரூட்டப்பட்ட நவீன கதர் அங்காடியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி கோப்பையை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை அணி மதுரை அணியை 84 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள்.
3: காலநிலை நெருக்கடி நம் காலத்தின் மிக முக்கியமான சவால்களில் ஒன்று. எனவே இதன் தாக்கங்கள் அதிகரிப்பதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பது பற்றிய ஆழமான விவாதம் அவசியமாகிறது. மனித செயல்பாடுகள் ஆதிக்கம் செலுத்துவதாக கருதப்படும் இந்த காலகட்டத்தில் நிலவியல் அடிப்படையில் மனித ஆதிக்க யுகம் என்கிற பெயரை அறிவியலாளர்கள் முன்மொழிந்துள்ளனர். சுமார் 12,000 ஆண்டுகளாக நிலவி வந்த ஹோலோசீன் என்கிற வெப்பநிலை யுகத்தை கடந்து மனிதகுலம் அடுத்த யுகத்தில் அடியெடுத்து வைப்பதை அது உணர்த்துகிறது. மனித ஆதிக்க யுகம் என்கிற சொல் நிலவியல் காலகட்டத்தை குறிக்கும் வகையில் பரவலாக பயன்படுத்தப்பட்டாலும் இந்த சொல் சுற்றுச்சூழல் சீரழிவை தூண்டும் முதலாளித்துவ பொருளாதார அமைப்புகளை பொறுப்புக்கு உள்ளாவதை தவிர்க்கிறது என பல அறிஞர்கள் வாதிடுகின்றனர். எனவே அதற்கு மாற்றாக அவர்கள் மூலதன ஆதிக்க யுகம் கேப்டலோசீன் என்கிற சொல்லை பயன்படுத்தி காலநிலை நெருக்கடியை உருவாக்குவதில் முதலாளித்துவத்தின் பங்களிப்பை சுட்டிக்காட்டுகிறார்கள். காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை குறித்த விவாதங்களை புரிந்து கொள்ள இந்த மாறுபட்ட கருத்தாக்கங்கள் அவசியமாகின்றன. முதலாளித்துவம் ஒரு பொருளாதார அமைப்பு என்ற வகையில் தொடர்ச்சியான நுகர்வுக்கு நம்மை பழக்கப்படுத்தி இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இதனால் பெரும்பாலும் லாபத்தை பெருக்கும் நோக்கில் சுற்றுச்சூழல் அக்கறை இல்லாமல் இயற்கை வளங்களை தொழில்துறைகள் சுரண்டி கொள்ள பல நாடுகள் அனுமதிக்கின்றன. இது தெற்குலக நாடுகளின் வளத்தை வடக்குலக நாடுகள் பயன்படுத்தி கொள்ள வழிவகை செய்கிறது. இதனால் அதீத பொருளாதார மேம்பாடு அடைந்த வடக்குலக நாடுகள் உலக மக்கள் தொகையில் தோராயமாக 25% மட்டுமே கொண்டிருந்தாலும் 1850 தொடங்கி இன்று வரை 79% கரிம வெளியீட்டுக்கு காரணமாகியுள்ளன. இந்த கரிம வெளியீட்டின் முக்கிய ஆதாரங்கள் புதைவடிவ எரிசக்தி பயன்பாடு. தற்போது கடைபிடிக்கப்பட்டு வரும் பொருளாதார கொள்கைகள் தொடரும் பட்சத்தில் 2100 புவியின் சராசரி வெப்பநிலை சுமார் 2.7°C அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இன்னும் தீவிரமான காலநிலை நெருக்கடிகளுக்கு வழிவகுக்கும். தொடர்ச்சியான மறுசுழற்சி, நீர் சேமிப்பு, மின்சார சேமிப்பு போன்ற தனிமனித முன்னெடுப்புகள் தான் காலநில மாற்றத்தை மட்டுப்படுத்த உதவும் என்ற எண்ணத்தை முதலாளித்துவ அமைப்புகள் மக்கள் மத்தியில் விதைத்துள்ளதாக மூலதன ஆதிக்க யுகம் என்கிற கூற்றை முன்மொழியும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். ஐரோப்பியர்கள் புதிய நிலப்பரப்புகளுக்கு சென்றபோது அங்குள்ள பூர்வகுடிகளை நாகரிகமற்றவர்கள் என கூறினர். அவர்களை நாகரிகப்படுத்துவதாகவும் அவர்களின் நிலங்களை வளப்படுத்துவதாகவும் சொல்லி அடக்குமுறை மூலம் அவர்களின் நிலப்பரப்புகளை கைப்பற்றினார்கள். முதலாளித்துவம் எப்போதும் மூலதனத்தை பெருக்கிக் கொள்ள முனைப்பு காட்டும். முதலாளித்துவ கோட்பாட்டால் மலிவானது என வரையறுக்கப்பட்ட இயற்கை வளங்களையும் மனித உழைப்பையும் கட்டற்ற வகையில் பயன்படுத்துவதன் மூலதனத்தை பன்மடங்காக அது அதிகரித்து கொண்டே வந்துள்ளது. இது பூர்வ குடிகளை தலைமுறைகளை தாண்டிய மனித அடிமைத்தனத்துக்கு தள்ளியதுடன் இயற்கை வளங்களை தீவிரமாக பயன்படுத்தி லாபத்தை குவிக்கும் செயலாகவும் மாறியது. எனவே தொழில் புரட்சியை மட்டுமே காலநிலை மாற்றத்திற்கு காரணமாக கொள்வது வரலாற்று குறுகிய கண்ணோடு பார்ப்பதற்கு சமம். புதைவடிவ எரிசக்தியால் தூண்டப்பட்ட தொழிற்புரட்சி புவியின் நிலையை மோசமாக்கினாலும் அதற்கு முந்தைய காலனிய மனப்பான்மையை கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் என்பதே வரலாற்று ஆய்வாளர்களின் வலியுறுத்தல். மனித ஆதிக்க யுகம் அல்லது மூலதன ஆதிக்க யுகம் என்கிற பார்வையே காலநிலை நெருக்கடியை நாம் எவ்வாறு கையாளப் போகிறோம் என்பதற்கு அடிப்படை. இது நம் பொருளாதார கட்டமைப்பை விமர்சன பார்வையில் மறுபரிசீலனை செய்வதற்கு வழிவகுக்கிறது. காலநிலை மாற்றத்தை மட்டுப்படுத்துவதற்கும் அது சார்ந்த தகவமைப்பு நடவடிக்கைகளில் தனிமனித செயல்களை கடந்து அமைப்பு ரீதியான மாற்றத்தை மேற்கொள்வதற்கும் இந்த கோட்பாடு விவாதம் இன்றியமையாதாகிறது. இந்த அமைப்பு ரீதியான மாற்றங்களுக்கு பொருளாதார வல்லமை படைத்த வடக்குலக நாடுகள் காலம் தாழ்த்துவது வழக்கமாகிவிட்டது. அந்த வகையில் மனித ஆதிக்க யுகம் என்பதை தவிர்த்து மூலதன ஆதிக்க யுகம் என்கிற பரிணாமத்தில் அணுகுவது காலநிலை நெருக்கடிக்கு யார் பொறுப்பு என்ற தெளிவான புரிதலுக்கு வழிவகுக்கிறது. இது சுற்றுச்சூழல் சீரழிவை நிகழ்த்தும் குறிப்பிட்ட பொருளாதார அமைப்புகளின் மீது உரிய கவனத்தை திருப்ப வகை செய்யும்.
4: கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த

0: ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
1: மாற்றம் ஒன்றுதான் இந்த உலகில் மாறாதது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பணத்தால் இல்லாமலேயே பரிவர்த்தனை செய்யலாம் என்று யாரேனும் சொல்லி இருந்தால் நிச்சயம் நீங்கள் நம்பி இருக்க மாட்டீர்கள். இதோ இப்போது டீ கடை தொடங்கி பெட்டிக்கடை வரைக்கும் எல்லா இடங்களிலும் கியூஆர் கோடு தான். ஸ்மார்ட் போனை ஸ்கேன் செய்தால் அடுத்த நொடி யாருக்கு வேண்டுமானாலும் பணம் செலுத்தி விடலாம். பெரும்பாலானோர் பணத்தாளை கைகளில் தொட்டே பல மாதங்களாகிவிட்டது. அந்த அளவுக்கு யூபிஐ எனப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. உலகத்திலேயே டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகம் நடக்கும் நாடு இந்தியாதான் என்பது நமக்கெல்லாம் பெருமை. யூபிஐ பண பரிவர்த்தனை நடைமுறை செயல்பாட்டுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்திய பொருளாதார பரிவர்த்தனையில் யூபிஐ ஏற்படுத்தியிருக்கும் தாக்கமும் மாற்றமும் சாதாரணமானதல்ல. ஒரு காலத்தில் சேமிப்பில் இருக்கும் பணத்தை எடுக்க வேண்டும் என்றாலோ அல்லது மற்றவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்றாலோ வங்கிக்கு சென்று வரிசையில் நின்று பல்வேறு நடைமுறைகளை நிறைவு

வர்த்தனை நடைமுறை செயல்பாட்டுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்திய பொருளாதார பரிவர்த்தனையில் யுபிஐ ஏற்படுத்தியிருக்கும் தாக்கமும் மாற்றமும் சாதாரணமானதல்ல. ஒரு காலத்தில் சேமிப்பில் இருக்கும் பணத்தை எடுக்க வேண்டும் என்றாலோ அல்லது மற்றவர்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்றாலோ வங்கிக்கு சென்று வரிசையில் நின்று பல்வேறு நடைமுறைகளை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் மிகப்பெரிய நேர விரயமானது. வங்கி செயல்பாடுகளிலும் அது சிக்கலை உருவாக்கியது. வங்கி கணக்கு எண், IFSC குறியீடு, வங்கியின் பெயர் எல்லாவற்றையும் கவனித்து எழுத வேண்டும். ஒரு எண் தவறினாலும் வேறு எவரின் கணக்குக்கோ பணம் போய்விடும். அதிலும் வங்கி இயங்கும் நேரத்தில் மட்டுமே பணம் எடுக்கவோ அனுப்பவோ முடியும். கல்லூரிக்கு விண்ணப்ப கட்டணம் அனுப்ப வேண்டும் என்றால் கூட அவசர அவசரமாக ஓடிப்போய் DD எடுக்க வேண்டும். இப்படி நிறைய நெருக்கடிகள் இருந்தன. காலப்போக்கில் இந்தியாவில் ஏற்பட்ட தொழில்நுட்ப புரட்சியின் காரணமாக ஸ்மார்ட் போன்களின் பயன்பாடு வேகமாக அதிகரித்தது. இணைய வசதியும் விரிவடைந்தது. அதே நேரம் வங்கி கணக்குகளும் அதிகரித்தன. ஆதார் போன்ற டிஜிட்டல் அடையாள அமைப்புகளும் வளர்ந்தன. இவை அனைத்தையும் இணைத்து மிக எளிமையான ஒரு பொதுவான பண பரிவர்த்தனை முறையை உருவாக்க வேண்டிய தேவை எழுந்தது. ஆனால் சொல்லும் அளவுக்கு இதை செய்வது எளிதல்ல. இந்தியாவின் வங்கித்துறை மிக பிரம்மாண்டமானது. அரசு பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், அஞ்சல் வங்கிகள் என பல்வேறு நிதி பரிவர்த்தனை அமைப்புகள் இங்கே உள்ளன. ஒவ்வொரு வங்கிக்கும் தனித்தனி தொழில்நுட்ப அமைப்புகள் இருக்கின்றன. ஒருவர் ஒரு செயலியை பயன்படுத்தி இன்னொரு வங்கியின் செயலிக்கு பணம் அனுப்புவது சிரமமான வேலையாக இருந்தது. இந்த நடைமுறை சிக்கலை தீர்த்து பண பரிவர்த்தனைகளை வெளிப்படைத்தன்மையோடும் எளிமையாகவும் மாற்ற நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு பொதுவான கட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் இறங்கியது. பொதுவான கட்டமைப்பின் பின்னணியில் 4 முக்கிய நோக்கங்கள் இருந்தன. 1, எளிமை. நீண்ட நெடிய வங்கி கணக்கு எண்ணை நினைவில் வைத்துக் கொள்வது எல்லோருக்கும் சாத்தியமானது அல்ல. அதற்கு மாற்றாக ஒரு எளிய விர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அல்லது QR கோட் உருவாக்கப்பட வேண்டும். அவற்றை கையாள்வது எளிமையாக இருக்க வேண்டும். 2, பணத்தை அனுப்பிவிட்டு எப்போது போய் சேருமோ என்று காத்திருக்க கூடாது. உடனடியாக பரிமாற்றம் நடைபெற வேண்டும். 3, வங்கிகளை இணைப்பது. ஒரு வங்கியின் வாடிக்கையாளர் மற்றொரு வங்கியின் வாடிக்கையாளருக்கு எளிதாக பணம் அனுப்ப வேண்டும். அதில் எவ்வித நடைமுறை சிக்கலும் வரக்கூடாது. 4, பெரிய தொகைகள் மட்டுமின்றி மிகச்சிறிய தொகையை கூட அனுப்பவோ பெறவோ வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் இதன் பயன் எளிய மனிதர்களுக்கும் போய் சேரும். முழுமையான மக்கள் பயன்பாட்டுக்கு உதவும். ஆனால் இத்தனை வசதிகளோடு ஒரு செயலியையும் தொழில்நுட்பத்தையும் உருவாக்குவது எளிதான விஷயம் இல்லை. பல்வேறு வங்கிகளின் கணினி அமைப்புகள், பாதுகாப்பு நடைமுறைகள், வாடிக்கையாளர் தகவல்கள், பண பரிவர்த்தனை விதிமுறைகள் அனைத்தும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட வேண்டும். ஏராளமான கேள்விகள் இதன் முன்னால் இருந்தன. ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு பணம் சரியாக செல்கிறதா என்பதை கண்காணிப்பது எப்படி? பரிவர்த்தனை தோல்வியடைந்தால் என்ன நடக்கும்? பணம் ஒருவரிடமிருந்து கழிக்கப்பட்டு பெறுநரிடம் சேராமல் இருந்தால் அதை எப்படி சரி செய்வது? ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கானோர் பயன்படுத்தினால் அமைப்பு தாங்குமா? மோசடிகளை தடுக்க பாதுகாப்பு எப்படி அமைக்கப்படும்? தனிநபரின் தகவல்கள் பாதுகாப்பாக இருக்குமா என்பது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை காண நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மிக தீர்க்கமான திட்டமிடலோடு செயலில் இறங்கியது. முதலில் வங்கிகளை இணைத்து ஒரு தொழில்நுட்ப கட்டமைப்பை உருவாக்கியது. 2016 ஏப்ரல் 11 அன்று அப்போதைய இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் டாக்டர் ரகுராம் ராஜன் மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் யுபிஐயை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார். அப்போது 21 வங்கிகள் யுபிஐயுடன் இணைந்து பரீட்சார்த்த தொடக்கத்தில் பங்கேற்றன. 2016 ஆகஸ்ட் 25 முதல் வங்கிகள் தங்களுடைய யுபிஐ செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோரில் கொண்டுவரத் தொடங்கின. ஆனால் எடுத்தவுடன் யுபிஐ மக்கள் மத்தியில் பரவலாக சென்றுவிடவில்லை. பலருக்கும் இதில் அச்சங்கள், சந்தேகங்கள் இருந்தன. 2016 ஆகஸ்டில் யுபிஐயின் மாதாந்திர பரிவர்த்தனைகள் 10 லட்சத்திற்கும் குறைவாகவே இருந்தன. ஆனால் 11 மாதங்களுக்குள் 2017 ஜூனில் 1 கோடி பரிவர்த்தனைகளை தாண்டியது. மக்கள் படிப்படியாக டிஜிட்டல் பரிவர்த்தனையை பழகத் தொடங்கினார்கள். 2016 நவம்பரில் மத்திய அரசு கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு மக்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை வேகமாக ஏற்றுக்கொண்டார்கள்.
பண மதிப்பிழப்புக்கு பிறகான

0: கடந்த 2 மாதங்களில் யுபிஐ பரிவர்த்தனை அளவு 90 கோடியிலிருந்து 700 கோடியாக சுமார் 6 மடங்கு உயர்ந்தது. 2017 கியூஆர் கோட் முறை வந்த பிறகு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வேறு வடிவம் எடுத்தது. வங்கி பரிமாற்றங்களுக்காக உருவாக்கப்பட்ட யுபிஐ வணிக பரிமாற்றத்தை எளிமைப்படுத்தியது. அதனால் கடைக்காரர்களின் மேசையில் ஒரு கியூஆர் கோட், வாடிக்கையாளரின் ஸ்மார்ட் போனில் ஒரு யுபிஐ செயலி என்ற புதிய பண பரிவர்த்தனை கலாச்சாரம் உருவாகத் தொடங்கியது. 2018 யுபிஐயின் 2.0 காலம் என்று குறிப்பிடலாம். கியூஆர் கோடு வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட்டன. 2019 அக்டோபரில் ஒரே மாதத்தில் 100 கோடி ரூபாய் பரிவர்த்தனைகளை தாண்டியது. 2018-19 நிதியாண்டில் மட்டும் சுமார் 535 கோடி யுபிஐ பரிவர்த்தனைகள் பதிவாகியிருந்தன. 21 வங்கிகளுடன் தொடங்கிய அமைப்பு 3 ஆண்டுகளில் 142 வங்கிகளாக வளர்ந்தது. 2020 யுபிஐ ஆட்டோபே அறிமுகமானது. அதே காலகட்டத்தில் சர்வதேச பயன்பாடும் விரிவடைந்தது. மாதாந்திர சந்தாக்கள், கட்டணங்கள் போன்றவற்றை தானியங்கி முறையில் செலுத்தும் வசதிகளும் யுபிஐக்குள் வந்தன. கோவிட் காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாத சூழல் இருந்த நிலையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேலும் முக்கியத்துவம் பெற்றது. 10 ஆண்டுகள் கடந்துள்ள இன்றைய நிலையில் 703 வங்கிகள் யுபிஐ கட்டமைப்பில் இணைந்துள்ளன. 2026 மே மாதம் மட்டும் சுமார் 2320 கோடி பரிவர்த்தனைகள் நடந்துள்ளன. அவற்றின் மதிப்பு 29.9 லட்சம் கோடி ரூபாயாகும். இன்று ஒவ்வொரு நாளும் 66 கோடி பரிவர்த்தனைகள் யுபிஐயில் நடைபெறுகின்றன. இந்த யுபிஐ சேவை தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், பூட்டான், இலங்கை, நேபாளம், சிங்கப்பூர், மொரீஷியஸ், கத்தார், கம்போடியா, கிரீஸ், மாலத்தீவு உள்ளிட்ட 11 நாடுகளில் செயல்பாட்டில் உள்ளது. இந்த பெருமிதத்தை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய யுபிஐ தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் பிரம்மாண்டமும் பயனும் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்பட வைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் தங்கள் யுபிஐ அனுபவம் குறித்தும் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்தும் தன்னிடம் பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். யுபிஐ தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2016-17 நிதியாண்டில் வெறும் 1.78 கோடியாக இருந்த ஆண்டு பரிவர்த்தனைகளின் எண்ணிக்கை 2025-26 நிதியாண்டில் 24,162 கோடிக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. இது பரிவர்த்தனை எண்ணிக்கையில் சுமார் 13,000 மடங்கு அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் நிகழ்நேர கட்டண பரிவர்த்தனை எண்ணிக்கையில் யுபிஐ 49% பங்கை வகிக்கிறது என்று சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளது. பண பரிவர்த்தனையில் யுபிஐ என்பது ஒரு மாபெரும் புரட்சி என்றால் மிக இல்லை. தொழில்நுட்பத்தை தங்களுக்கேற்ற வகையில் உபயோகிக்கும் நாடுகளே நாளை இந்த உலகில் முக்கியத்துவம் பெறப்போகின்றன. அந்த அடிப்படையில் இந்தியா இந்த உலகுக்கு அளித்துள்ள பெருங்கொடைதான் இந்த யுபிஐ.
1: இதுவரை நேயர்கள் கேட்ட செய்தி கட்டுரை 10 ஆண்டுகளை கடந்த யுபிஐ பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்கலாம் மதுரத்தென்ற நிகழ்ச்சி. வழங்கும் பாடலாக ரெமோ திரைப்படத்திலிருந்து பாடல்.

நீங்கள் கேட்ட இன்னிசை பாடல் மதுரத்தென்ற நிகழ்ச்சியில் இருந்து ஒலித்தது. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகள்

0: நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதற்கட்டமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்லும் அவர் 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். தாஷ்கண்டில் அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். தாஷ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம், தாஷ்கண்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். பின்னர் வரும் 31ஆம் தேதி கிர்கிஸ்தான் செல்லும் அவர் பிஷ்கக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ளவுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. 1924 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்நாட்டிற்கு 3வது கட்டமாக மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. 10 டன் உதவிப் பொருட்கள் அடங்கிய விமானம் நேற்று அந்நாட்டிற்கு சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதில் உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் குழுவும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்களில் 105 பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 290 பேர் அந்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், 60 பேரின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 பேர் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், எஞ்சிய 37 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியுடன் மேற்கு வங்க அரசின் குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடன் ரக்ஷாபந்தன் பண்டிகையை நேற்று அவர் கொண்டாடினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் இன்சுலின் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வளர்ந்த நாடுகளும் இதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் துணை பிரதமர் திரு தேங் சவன் தோம் விகானேவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய லாவோஸ் உறவுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் நீண்டகாலமாக நிலவி வருவதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தி வருவதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், மரங்களையும் நமது குடும்ப உறுப்பினர் போல் கருத வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதை சிறுவயது முதலே மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். குடியரசு

0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷவாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம்ப் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள், வரி பிடித்தம் மற்றும் திருப்பி அளித்தல் குறித்து எடுத்துரைத்தார்.
1: 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்க வருமான வரி செலுத்தணும்ன்றது இல்ல, வருமான வரி படிவம் சமர்ப்பிக்கணும். அதுல 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனா வருமான வரி படிவம் வந்து செலுத்தணும். இதை நான் சொல்றது வந்து தனிநபர்களுக்கு. அதனால எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க மட்டும் செலுத்தினா போதும். இப்பெல்லாம் வருமான வரி படிவம் செலுத்தின ஒரு 2-3 நாள்லயே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் உடனடியே வருது. தாமதம் இருந்தா ஏதாவது அதுல பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி உடனே வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட். ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்த்து பண்றதுனால தாமதம் இல்லாமல் தான் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. யாருக்காவது ஸ்பெசிஃபிக்கா வரல அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை அணுகலாம், நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கோம்.
0: நாட்டின் வளர்ச்சிக்கு சிறந்த பெருநிறுவன நிர்வாகம் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெருநிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடிய அவர், தொழில் நிர்வாகத்தில் சிறந்த நடைமுறைகள் அவசியம் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் நிறுவன செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. தில்லியின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஹங்கேரியின் பலாசை அவர் 3-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். இப்போ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சித்த

0: மருத்துவத்தை பயன்படுத்துறப்ப என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் தேவை?
1: சித்தா டாக்டர்கிட்ட போய் அவங்க ஒரு டேப்லெட் மூணு நேரத்துக்குன்னு சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு டேப்லெட்டை வந்து ஒரு வேளை எடுத்துக்கிட்டு எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அது குழந்தைகளுக்கான டோஸ். ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களோட பாடி வெயிட்டை கால்குலேட் பண்ணி அந்த டோஸை கொடுக்குறாங்க. அந்த டோஸை கரெக்டாக சாப்பிடணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ஓவர் டோஸ் கொடுக்கக்கூடாது. குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுறான், இவனுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க. சேட்டை பண்ணுறது தான் குழந்தையோட இயல்பு. அந்தந்த வயசில் அந்தந்த சேட்டை குழந்தை பண்ணும். எடுத்ததுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஃபீவர் இருக்குது, ரொம்ப வந்து டெம்பரேச்சர் தாங்க முடியலை, ஜுரத்தில் பட்டினி கடைன்னு சித்த மருத்துவம் சொல்லுது. நாம் டீஹைட்ரேட் ஆயிடுவோம், ட்ரிப்ஸ் போட வேண்டி வந்துடும் நினைக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா லைட்டாக குளுக்கோஸ் வாட்டர் ஹாட் வாட்டரில் கலந்து கொடுக்கலாம். ஈஸி டைஜஷனாக ஒரு கஞ்சி அந்த மாதிரி தான் ரசம் சாதம் சாப்பிடணுமே வழிய ஒரு ஜுரத்தில் இருக்கப்ப நாம் ஹெவியான ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. அதுதான் அதுக்கான மீனிங். அப்போது குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி உணவு, அதிக காரம் இல்லாத, புளிப்பில்லாத, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி உணவுகள் தான் நம்ம கொடுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா அஞ்சு விதமான விஷயங்கள் கலந்துருக்கணும். இப்போ வயிறுக்கு கொடுக்குறோம், அந்த உணவில் ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அதுதான் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு அந்த உணவு ரத்தத்தோட கலக்கப்போகுது, அப்போ ரத்தத்தில் நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வெளியில் தள்ளுற மாதிரி நமக்கு அந்த வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த உணவில் இருக்கா, இதை செக் பண்ணணும். மூணாவது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, சின்னதாக காரம் சாப்பிட்டா எது கழிக்கும், நமக்கு எரியும் அப்படின்னா காரம் இல்லாமல் இருக்கணும். அப்போ அது மருந்தாவோ அதே உணவு வேலை செய்யும். நாலாவது, அதே உணவு நமக்கு தெம்பை கொடுக்கணும், விட்டமின்ஸ் நிறைஞ்சதாக இருக்கணும், மினரல்ஸ் நிறைஞ்சதாக இருக்கும். இது எல்லாமே போக அஞ்சாவது செல்லில் போய் அந்த நல்ல உணவு மைட்ரோகாண்ட்ரியா தான் அந்த நம்ம சாப்பிட்ட உணவை டைஜஸ்ட் பண்ணி நமக்கு எனர்ஜி கொடுக்குது, ஃபுல் எனர்ஜி கொடுக்கறதா இருந்தால். இதெல்லாம் கலந்த உணவு சாப்பிட்றோமா அப்படிங்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு உணவு கொடுங்க. பிஸ்ஸா கொடுக்கறது, பன்னு கொடுக்கறது குழந்தைகளுக்கான உணவு கிடையாது. குழந்தைக்கு இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களும் நீங்கள் கொடுக்குற உணவில் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தை நல்லாயிருக்கும். நீங்களுமே இந்த மாதிரி உணவு ஒரு உணவு முறைக்கு வாங்க. நான் சொன்ன மாதிரி அஞ்சு விஷயங்கள் இருக்கணும். ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கா, நல்ல டைஜஸ்ட் ஆகுமா, நாம் சாப்பிட்ற உணவு நமக்கே மருந்தாக இருக்கா, அதில் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கா, செல்லில் போய் டைஜஸ்ட் ஆகி எனக்கு எனர்ஜியாக கொடுக்குமா, இதெல்லாம் யோசித்து சாப்பிடுங்க, நல்லாவே இருப்பீங்க. முதியவர்களுக்கும் இதே தான். அவங்களுக்கு வந்து டைஜஷன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேர் வந்து முதுமையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜீர்ணமாகலை எனக்கு, வயிறு ப்ளோட்டிங்காக இருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி திரவ உணவுகளாக ஒரு கஞ்சியாக இட்லியாக அவங்க தோசை சாப்பிட்றது, பூரி சாப்பிட்றது இதெல்லாம் வேண்டாம். சப்பாத்தி சிலருக்கு செமிக்காது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற உணவாக சாப்பிட்ணும். இந்த அஞ்சு விஷயங்களும் கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க முதுமையிலையும் நல்லாவே இருக்கலாம்.
0: ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம். தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள்.

0: காலை 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: அப்பா, மின்சார பல்பு ஃபீஸாக போயிட்டுது, வேற ஒன்றும் வாங்கி மாட்டணும் அப்படின்னா பையன். சரி, போய் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வாடா அப்படின்னு காசு கொடுத்தார் அப்பா. இவன் ஓடி போய் வாங்கிட்டு வந்தான், அப்பா கிட்ட கொடுத்தான், அவர் மாட்டினார். அதுக்கப்புறம் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், ஏன்ப்பா இந்த பல்பு ஏன் உடைய மாட்டேங்குது அப்படின்னா. இது என்னடா கேள்வி, நாம் கீழே போடலை அதனால் உடையலைன்னார். அப்பாவோட புத்திசாலித்தனம் அவ்வளவுதான். ஆனால் பையன் கேட்டது அந்த அர்த்தத்தில் இல்லை. ஒரு மின்சார பல்பு குமிழின் கண்ணாடி இருக்குல்ல, அதோடய கணம் எவ்வளோ இருக்கும், ஒரு 1.5 மில்லிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் அந்த கணம். அவ்வளவு மெலிசாக இருக்கிற ஒரு கண்ணாடி குமிழை இந்த ஹோல்டரில் மாட்டுறோம், நம்ம விரலால் அழுத்தி பிடிச்சி திருக வேண்டியிருக்கு அந்த சமயத்தில். அப்படி செய்கிற

0: அது உடையறதில்ல. நம்ம விரலோட அழுத்தத்தை தாங்கி நிற்கிற அளவுக்கு அதுக்கு பலம் எங்கேருந்து வந்தது? இதுதான் பையன் கேட்ட கேள்வியோட அர்த்தம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு விஞ்ஞான அறிவு அதிகம், அதனால் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்பாவுக்கு தெரியுதா இல்லையான்னு சோதிக்கிறதுக்காக கூட இப்படி கேட்பாங்க. இந்த மாதிரி சோதனைக்கெல்லாம் இந்த காலத்து அப்பாக்கள் தயாராக இருக்கணும், இல்லைன்னா பையன் அலட்சியமாக நினச்சிருவான். மின்சார பல்பு கண்ணாடி மெலிசாக இருந்தாலும் நாம் அழுத்தி பிடிக்கிறப்போ அது உடையாமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் இயற்கையோட ஒரு தத்துவத்தை அதில் பயன்படுத்தியிருக்கிறோம். அது என்ன இயற்கையின் தத்துவம்? அதுதான் முட்டை ஓட்டு தத்துவம். இது இயற்கை உருவாக்கின ஒரு தத்துவம். ஆதி காலத்திலேயே இயற்கை இந்த தத்துவத்தை உருவாக்கி விட்டுது. அதாவது பறவைகளோட முட்டை ஓடு எப்படி இருக்குது? அதோடய கணம் எவ்வளோ இருக்கும்? மின்சார பல்பு மாதிரி தானே, ரொம்ப மெலிசாக தான் இருக்குது. பறவைகள் இனவிருத்திக்காக முட்டை போடணும். அந்த முட்டை எப்படி இருக்கணும்? இயற்கை கொஞ்சம் யோசித்து பார்த்துது. முட்டை ஓடு ரொம்ப கனமாக தடிமனாக இருந்தால் உள்ளே வளர்கிற குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் போயிடும். அதே நேரத்தில் அது ரொம்ப மெலிசாக இருந்தால் தாய் பறவைகள் அது மேலே உட்காந்து அடகாக்கிறப்போ உடல் எடை தாங்க முடியாமல் முட்டைகள் உடஞ்சி போயிடும். என்ன பண்ணுறது? முட்டை வந்து பலமாகவும் இருக்கணும், பலம் இல்லாமலும் இருக்கணும். குஞ்சு அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும். தாயால் அது உடையக்கூடாது. ஒரே நேரத்தில் உறுதியாகவும் உறுதி இல்லாமலும் முட்டை ஓடு அமையணும்னா அது எப்படி சாத்தியம்? இது கொஞ்சம் குழப்பமாகவும் நமக்கு புரியாத மாதிரி இருக்குதுல்ல, அதனால தான் இதை வந்து தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். முட்டை ஓட்டு தத்துவம் இயற்கை கண்டுபிடிச்ச ஒரு அபூர்வமான அமைப்பு, அதுதான் முட்டை வடிவம். இது வந்து தாய்ப்பறவை சுலபமாக முட்டை போடுறதுக்கு ஏற்ற ஒரு வடிவம். முட்டை சதுர வடிவமாக இருந்தால் அதை போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்! அப்புறம் அது மேலே செலுத்தப்படுகிற அழுத்தம் நாலா பக்கமும் பரவி விடுது, அதனால் அந்த அழுத்தத்துக்கு பலம் குறைஞ்சிருது. அதாவது அழுத்தம் வந்து வலுவிழந்து போயிடுது. அதனால் ஒரு குறிப்பிட்ட சிறு பரப்பில் அளவுக்கு அதிகமாக விசை செலுத்தப்படுறதில்லை. அதனால் முட்டையோட வடிவம் தான் அந்த உறுதிக்கு காரணம். இது எப்பேற்பட்ட தத்துவம்! இதை தான் மின்சார பல்பு செய்கிறப்போ நாம் வந்து காப்பி அடிச்சிருக்கிறோம். பொதுவாக வகுப்பில் வந்து காப்பி அடித்தா தான் முட்டை போடுறது வழக்கம். நாம் முட்டையே காப்பி அடிச்சிருக்கிறோமே, இது எப்பேற்பட்ட காப்பி! ஒரு ஆசிரியர் வகுப்பில் பசங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், கோழி முட்டை இடுமா முட்டை போடுமா அப்படின்னு கேட்டாராம். ஒரு பையன் எழுந்திரிச்சு பதில் சொல்லியிருக்கிறான், கோழி முட்டை இடும் முட்டை போடாது அப்படின்னாராம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இவன். ஏன் போடாதுன்னு கேட்டாராம் ஆசிரியர். போட்டால் உடஞ்சிரும் சார் அப்படின்னாராம் பையன்.
1: இதுவரை கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேயர்களின் கவனத்திற்கு, இன்று பகல் 1:10 வளம் வருகிறது பெருமை மிகு பாரதம். இன்றைய பெருமை மிகு பாரதத்தில் காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண் குழந்தைகளுக்கு என்னும் கருத்துக்களோடு வளம் வருகிறது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் நேர்களின் மனதினை செவி வழியாக வருட வருகிறது மதுரத்தென்றல்.

0: மதுரத்தென்றலின் முதல் பாடலாக சந்தோஷ் நாராயணன் இசையில் யுகபாரதியின் வடிகளில் பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது குக்கு திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மதுரத்தின்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் வேர்முருகன் மற்றும் மாளவிகா சுந்தர் இணைந்து பாடிய பாடல் கொம்பன் திரைப்படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இசை ஜாலமாக வளம் வரும் பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல் வருகிறது. சென்னை 28 திரைப்படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இசை மெட்டுக்களோடு வலம் வரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக நீர்பறவை திரைப்படத்திலிருந்து NR ரகுநாதன் இசையில் வைரமுத்து வரிகளில் பாடல் ஒலிக்கிறது.

மனதினை தொட்டு மகிழ்வை தரும் பாடல்களை வழங்கும் நிகழ்ச்சியான மதுரத்தென்றலில் அடுத்த பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் பாடல் வருகிறது கழுகு திரைப்படத்திலிருந்து.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் காலை 8:09. இன்னிசை ஜாலமாக வளவரும் பாடல்களின் வரிசையில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக ஜிப்ரான் இசையில் தாமரை வரிகளில் மாறா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
1: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன?
0: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க வளம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் திரை இசை பாடல்களை கேட்கலாம். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் காற்றலைகளில் வளம் வரும் முதல் பாடலாக எஸ் தமான் இசையில் விவேகா வரிகளில் விஜய் யேசுதாஸ் குரலில் பாடல் வருகிறது ஆராத சினம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 8:40 மதுரத்தென்றில் வழங்கும் அடுத்த பாடலாக முத்தமிழ் வரிகளில் பிரதீப் குமார் மற்றும் கல்யாணி நாயர் இணைந்து பாடிய பாடல் முண்டாசுப்பட்டி திரைப்படத்திலிருந்து காற்றலைகளில் நேயர்களுக்காக.

நேரம் 9 மணி. அரங்கிசை. ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டிடம் பெற கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். ஞானானந்தமயம் என தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து சுகுணமுலி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பங்கஜ லோச்சன ஸ்வாதி திருநாள் கிருதி கல்யாணி ராகம் மிஸ்ரச்சாப்புதாளம்

நிறைவாக நமாமி தூதம் ராமஸ்ய என தொடங்கும் ஸ்லோகம் தொடர்ந்து சுவாமி முக்கிய பிராணா புரந்தரதாசர் தேவர் நாமா யதுகுல காம்போஜி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசையில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லையே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களை பற்றின பாடல்களை தான் கேட்க போகிறோம். தனக்காக இல்லாமல் நமக்காக வாழ்ந்த சுயநலமே இல்லாத ஒரே ஜீவன்னா அது நம்ம எல்லாரோட அம்மாங்கள் தாங்க.

இன்னைக்கு தியாகமே உருவான தாயின் நண்பினை வெளிப்படுத்த எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக தளபதி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் எஸ் ஜானகி குரலில் பாடல் வருகிறது.

காலை 10:05. மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இறைவனின் மறு உருவமாக விளங்கும் அன்னியர்களின் உணர்வை விளக்கும் வகையில் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. எவ்வளவுதான் அழகான பாடல்களோடும் இசைகளோடும் வரிகளோடும் பாடல்கள் கேட்டாலும் அது ஒரு தாயின் தாலாட்டுக்கு ஈடாகாது இல்லையா? அடுத்த பாடலாக பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 10:15. தான் செய்யற ஒவ்வொரு செயலையுமே தனது குழந்தையின் ஞாபகத்தை சேர்ந்து சுமந்து கொண்டே இருக்கும் தாயின் உணர்வுகளை கூற வரும் அடுத்த பாடல் என்ன பெத்த ராசா திரைப்படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசையில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அன்னையர்களின் உணர்வுகளை கூறும் திரையிசை பாடல்களை, எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். ஒரு குழந்தை அன்னையாக மாறி தனது அன்னைக்கு தாலாட்டு பாடும் பாடல் காற்றலைகளில் வலம் வருகிறது ராம் திரைப்படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேரம் 10:26. ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. தன்னோட குழந்தையோட சிறு அசைவிலேயே அவர்களின் தேவையையும் உணர்வையும் அறியும் வரத்தை அன்னையர்களுக்கு மட்டுமே தந்துள்ளான் இறைவன். இந்த விதி உலகத்தில் இருக்க எல்லா உயிரினத்தில் இருக்க அன்னையர்களுக்கும் பொருந்தும் இல்லையா? பெற்றவங்க மட்டும்தான் அன்னை அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்ம லைஃப்பில் நம்ம தப்பு பண்ணும்போது நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை நல்வழியில் நடத்துகிற நம்மளை டீச்சர்ஸும் நம்மளோட நல்ல ஒரு பேரண்ட்ஸ் தான். அவங்க சொல்லும்போது நமக்கு பயங்கரமாக கோபம் வரும். ஆனால் நம்ம லைஃப்பில் ஒரு கட்டத்தில் அதை நினச்சி பார்க்கும்போது, ஆகா இவங்க சொன்னாங்களே, இதை அப்போ கேட்டிருந்தனால தான் நம்ம இப்படி இருக்கோமோ அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம்லாம் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை பிரதிபலிக்க வருகிறது எம். குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல்.

காலம் 10:34 ஆகாஷ்வாணி முதன்மை நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அன்னையின் உணர்வுகளை கூறும் அடுத்த பாடலாக மன்னன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடல்.

மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு அன்னையர்களை சார்ந்த திரை இசை பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கோம். அம்மா அப்படிங்கிற இடம் ரொம்ப புனிதமானது இல்லையா? அதை நம்ம யாருக்கும் அவ்வளோ உரிமையாக விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி உரிமையாக கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை சரியாக வழிநடத்தி கஷ்டத்தில் கை கொடுத்து நம்ம சொல்லாமலேயே நம்ம கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த இடத்த கொடுப்போம். இந்த உணர்வுகளுக்கு ஈடு இணையே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வருது வியாபாரி திரைப்படத்திலிருந்து பாடல்.

10:46. ஒரு குழந்தை உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அன்பை மட்டுமே வழங்கும் அம்மா அப்படிங்கிற உணர்வினையும் உறவினையும் விளக்க வருகிறது அடுத்த பாடலாக வலிமை திரைப்படத்திலிருந்து.

0: ముట్టాల్
1: புதுகார் வெள்ள வாய்ப்பு
0: வாவ் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்
1: டான் இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்
2: நிறுத்த முட்டாளே
3: என்ன இந்த மாதிரி பாப் அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும் ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்
0: ஓ
2: நீ புரிஞ்சுக்கிட்டல்ல ரிலாக்ஸ்
0: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே
3: ஆர்பிஐ சொல்கிறது ஸ்மார்ட் ஆகிடுங்கள்
0: கூலாக இருங்கள்
4: நேரம் 10:51 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை வழங்குவது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அன்னையர்களின் சிறப்பினை எடுத்துக்கூடும் பாடல்களின் வரிசையில் அடுத்த பாடலாக நியூ திரைப்படத்திலிருந்து பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. அன்னையர்களின் சிறப்பினை எடுத்துக்கூடும் திரை இசை பாடல்களின் வரிசையில் ஒரு நாள் கூட தன் குழந்தைகிட்ட பேசாமல் தன் குழந்தையை பார்க்காம இருக்கவே முடியாத ஒரு அன்னையின் உணர்வினை கூறும் பாடலாக வருகிறது கேஜிஎஃப் திரைப்படத்திலிருந்து.

இத்துடன் அன்னையர்களின் உணர்வினை எடுத்துக்கொடும் திரை இசை பாடல்களை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிறைவடைகிறது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் திரையிசை பாடல்களை வழங்க வருகிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி வழங்கும் முதல் பாடலாக இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் சித்ரா மற்றும் இளையராஜா இணைந்து பாடிய பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:06. தென்றலென வீசும் காற்றின் வழியாக இசை மெட்டுக்களை தூவ வரும் மதுரத்தென்றலின் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் மனோகுரலில் எங்க தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றலில் வலம் வரும் அடுத்த பாடலாக வாலியின் வரிகளில் மனோ குரலில் வருகிறது செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்.

மெட்டுக்களோடு வளம் வரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக இளையராஜா இசையில் ஆர் வி உதயகுமார் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க காத்திருக்கும் நேரம் 11:18.

ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்றலில் வளம் வரும் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் ஸ்வர்ணலதா குரலில் என் ராசாவின் மனசுல திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக

0: மதுரை எஃப்எம் 103.3ல இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

0: ஒலித்த பாடல் இடம்பெற்ற படம் சின்னத்தம்பி திரைப்படம். அடுத்த பாடலாக சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: உயிலுக்கு ஒரு நேரம் இருக்கு,

11:39 இசை ஜாலமாக வளம் வரும் மதுரத்தென்றலில் அடுத்த பாடலாக இளையராஜா இசையில் கங்கை அமரனின் வரிகளில் பி சுஷீலா குரலில் பாடல் ஒலிக்கிறது எங்க ஊரு காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:44 மதுரை வானொலி நிலையத்தில் வலம் வரும் அடுத்த பாடலாக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் விவேகா வரிகளில் அருண்மொழி மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் யுகபாரதியின் வரிகளில் பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து

12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீத சாரல் பொன்னீஸ்வர மடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகேஸ்வரம், கத்தரிக்குப்பம் கே ஜி ரவிச்சந்தர் அவர்களின் தவிழ். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 மில்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 பெருமை மிகு பாரதம், காப்போம் பெண் குழந்தையை கற்பிப்போம் பெண் குழந்தைகளுக்கு, உரை சித்திரம் எழுதியவர் ஆர் ரவிசங்கர், அமைப்பு எஸ் ஜோசப்ராஜ் அவர்கள் சென்னை அஞ்சலாக. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

2:15 மதுர தென்றல், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவடையும். மீண்டும் 5:30 குரலமுதம் எண் 369 குரல், அதனைத் தொடர்ந்து மதுர தென்றல் நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 ஒருபட பாடல் நிகழ்ச்சி, இன்றைக்கு சின்னவர் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுர தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுர தென்றல். 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முதல் பகுதியாக இயற்கை வழி வேளாண்மை முறைகள். கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதசன் பிரதீப் அவர்களுடன் உரை. அடுத்த பகுதியாக எல்நிலோ தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்து தகவல் தருகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் கண்ணதாசன் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை.

0: 8:05 மதுரத்தென்றல் நிகழ்ச்சி, 8:30 இசை மஞ்சரி முசிறி சுப்பிரமணிய ஐயர் அவர்களின் பாட்டு, 8:45 ஆங்கிலத்தில் நிகழ்ச்சி, மன் கி பாத் மற்றும் விண்வெளி வாரத்தை முன்னிட்டு உறுப்பினர் மற்றும் வானியற்பியல் ஆர்வலர் வி தினேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் எம் ராஜா ராஜேஸ்வரி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரத்தென்றல் நிகழ்ச்சி, 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் டாக்டர் மண்டபாகா சாரதா அவர்களின் பாட்டு டெல்லி அஞ்சலாக, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவடையும்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.

0: இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has left for his four-day visit to Uzbekistan and

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது பெண்ணேஸ்வரமிடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகஸ்வர இசை. காதரி கூப்பம் கே ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் தவில். முதலில் ஸ்ரீமன் நாராயணா என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, பௌளி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து சபாபதிக்கு வேறு தெய்வம் என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆபோகி ராகம் ரூபகதாளம்.

சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை பெண்ணேஸ்வரம் மடம் பி ஆர் ரகு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். காதரிக்குப்பம் கே ஜே ரவிச்சந்திரன் அவர்கள் தபில். சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டு செல்வதற்கு முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி, டிஜிட்டல், தொழில் மற்றும் வர்த்தக துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியேவுடன் விவாதிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டாஷ்கண்டில் உள்ள அரசு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையத்திற்கும் லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்திற்கும் தாம் செல்ல உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை இந்தியா இந்த மாநாட்டில் வலியுறுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். G20 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அம்ரிஸ்டரில் விவசாயிகளிடம் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். பஞ்சாபின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பட்டியலிட்டார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே 3வது வந்தே பாரத் விரைவு ரயில் விரைவில் இயக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. சிஎன்ஜி விலை 1 கிலோவிற்கு 3.89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இந்திரபிரஸ்தா நிறுவனம் கூறியுள்ளது. இதன்படி தில்லியில் சிஎன்ஜி விலை கிலோ 1க்கு 88.92 ரூபாய் உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டெலிமெடிசன் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல அந்த உயர் சிறப்பு மருத்துவ சேவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கணும், அனைத்து தாலுக் ஹாஸ்பிட்டலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பண்ணிருக்கிறோம். அப்புறம் ஃபாரின்ல படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எல்லாம், அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் இதுவரைக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் நம்ம அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நம்ம கொடுத்துட்டு இங்க 30 ஃபாரின்ல இருந்து படிச்சவங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, பயிற்சி மருத்துவரா இங்க பணிபுரியறாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக் ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது முதுநிலை போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க அவங்க 3 மந்த்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, அதனால கூடுதல் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு கேத் லேப் கொடுத்துருக்கோம். ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கு காப்பாற்றக்கூடிய அளவுல நம்ம ஒரு கேத் லேப் வசதியும் நம்ம அறிமுகப்படுத்துறோம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்க கியூ எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்றதுக்கு நலம் அந்த ஏங்கிற சாட் பாட் சொல்லியிருக்கோம். கியூல நின்று இருக்க தேவையில்லை, அவங்க வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். அப்புறம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வர போறோம், நீண்ட நேரம் அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறை

0: குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உட்பட பலர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பிரபல ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரம் விளையாட்டிற்காக செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான உடல்நலம் வளமான நாட்டை உருவாக்க அடித்தளமாக இருக்கும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் மற்றும் வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த சமூக விரோத கும்பல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இளையோர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பெமா கண்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இளையோருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பெமா கண்டு கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. 8 மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2000 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 11 பேர் கொண்ட இந்திய குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுரங்க வல்லுநர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா ஏற்கனவே அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அந்நாட்டுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரச்சினையும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். அமெரிக்காவின் நடவடிக்கையை பொறுத்தே ஈரானின் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் திரு மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விரு மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அஞ்சலி ஜக்கார் மற்றும் தபிதா வெள்ளிப்பதக்கத்தையும் கைரோம் ரெஜியா தேவி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் தினேஷ்குமார் மற்றும் சுஷில் யும்னம் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவில் அன்சுமன் துமலும் மகளிர் பிரிவில் விஸ்வவாசினியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். லிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ் பால் இணையும் இப்பதக்கங்களை வென்றனர். பொன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 12:15. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை

எச்சரிக்கை. இன்று முதல் செப்டம்பர் 2 வரை தென் தமிழ்நாடு கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடலோரப் பகுதிகள், மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட நாட்களில் சொல்லப்பட்ட கடல் பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். தொடர்வது மெல்லிசை. முதலில் பி. ஆதிவராகமூர்த்தி பாடியுள்ள பாடல்.

0: மெல்லிசை கேட்டீர்கள். நேரம் ஒரு மணி. ஆகாஷ்வாணி. இப்போது
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரம்

0: அடுத்த கட்ட லெவல கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: நேரம் 1 மணி.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஹலோ, யாருப்பா பேசுறது?
3: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
2: என்ன தாயி தச புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
3: நீங்க செல்லம்மா தானே?
2: நான் தான் செல்லம்மா. என்னவா?
3: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
2: ஆத்தி, 1 லட்ச ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
3: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
2: ஆமா தாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
3: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
2: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
3: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
2: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
3: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
2: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
3: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
2: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
3: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
2: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
3: பாட்டி? பாட்டி
2: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
3: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: வணக்கம், நான் ஆதர் பேசுறேன்.
6: ஹரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நானும் அடவு கட்டி ஆட்டம் போடங்க ஆசை.
5: வானொலி இசையும் தமிழும் காட்டின் மொழியில் நம் இதயங்களில் கேளுங்கள். வாழ்த்துக்கள்.
7: தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: கல்வி வளர்ச்சி மற்றும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தலை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்ட முக்கியமான சமூக விழிப்புணர்வு திட்டமாகும்.
1: இத்திட்டம் ஜனவரி 22, 2015 அன்று ஹரியானாவின் பானிபட்டில் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலின பாகுபாடு மற்றும் குறைந்து வந்த குழந்தைகளின் பாலின விகிதம் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதே இதன் முக்கிய நோக்கமாகும்.
0: இந்த திட்டத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் முன் முதலில் நாம் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, கல்வி வளர்ச்சி மற்றும் அதிகாரம் அளித்தல் நமது தேசத்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி உள்ளது என்பது பற்றி சற்று தெரிந்து கொள்வோம்.
1: பெண் குழந்தை என்பது ஒரு குடும்பத்தின் உறுப்பினர் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தையும் ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் தீர்மானிக்கும் முக்கியமான சக்தியாகும். ஒரு பெண் குழந்தை பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் கல்வியுடனும் தன்னம்பிக்கையுடனும் வளரக்கூடிய சூழல் உருவாகும் போதுதான் ஒரு நாடு உண்மையான முன்னேற்றத்தை அடைந்ததாக கூற முடியும்.
0: இந்திய சமூகத்தில் பெண் குழந்தைகளின் நிலை பல நூற்றாண்டுகளாக பல்வேறு மாற்றங்களை சந்தித்து வந்துள்ளது. பழைய காலங்களில் பெண் குழந்தைகளுக்கு குடும்பம் மற்றும் சமூகத்தின் பாதுகாப்பு இருந்தாலும் அவர்களின் தனிப்பட்ட உரிமைகள், கல்வி, சுதந்திரம் மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரம் மிகவும் குறைவாக இருந்த பல சூழல்கள் காணப்பட்டன.
1: இந்தியாவின் பழைய சமூக அமைப்பு பெரும்பாலும் குடும்பத்தை மையமாக கொண்டிருந்தது. குழந்தைகளின் பாதுகாப்புக்கு குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமான பொறுப்பை ஏற்றிருந்தனர்.
0: கூட்டு குடும்ப முறையில் தாத்தா, பாட்டி, பெரியவர்கள், மாமா, அத்தை போன்ற பல உறவினர்கள் ஒரே வீட்டில் அல்லது அருகாமையில் வாழ்ந்தனர். இதனால் குழந்தைகள் தனியாக இருப்பது குறைவாக இருந்தது.
1: பெண் குழந்தைகள் வெளியில் செல்லும் போது குடும்பத்தினர் அவர்களுடன் இருப்பது வழக்கமாக இருந்தது. அந்த காலத்தில் இன்று இருப்பதை போன்ற இணையம், சமூக ஊடகம், ஸ்மார்ட் போன் போன்றவை இல்லாததால் இணையவழி குற்றங்கள் என்ற பிரச்சனையும் இல்லை.
0: ஆனால் இதனால் அந்த காலத்தில் பெண் குழந்தைகள் முழுமையாக பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று கூற முடியாது. அந்த காலத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று சமூக கட்டுப்பாடு.
1: பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை குடும்பமும் சமூகமும் அதிகமாக கட்டுப்படுத்தியது.
0: அவர்கள் எங்கு செல்ல வேண்டும், யாருடன் பேச வேண்டும், எப்போது திருமணம் செய்ய வேண்டும் போன்ற பல விஷயங்களில் அவர்களுடைய கருத்து முக்கியமாக கருதப்படாத சூழல்கள் இருந்தன.
1: பெண் குழந்தைகளின் பாதுகாப்புடன் தொடர்புடைய மிக முக்கியமான பழைய சமூக பிரச்சனை குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் என்பது 18 வயதுக்கு முன்பு திருமணம் நடைபெறுவதாகும். இந்த நடைமுறை குறிப்பாக பெண்களின் கல்வி, உடல்நலம், பொருளாதார சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட உரிமைகளை பாதித்தது.
0: யுனிசெஃப் தகவலின்படி இந்தியாவில் குழந்தை திருமணத்தின் அளவு கடந்த பல தசாப்தங்களில் குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்துள்ளது. 2005-06 காலகட்டத்தில் 18 வயதுக்கு முன் திருமணம் செய்து கொண்ட பெண்களின் சதவீதம் 47 என்ற அளவில் இருந்த நிலையில் 2019-21 காலகட்டத்தில் அது சுமார் 23 குறைந்துள்ளது.
1: இது இந்திய சமூகத்தில் ஏற்பட்ட முக்கியமான முன்னேற்றமாகும். ஆனால் குழந்தை திருமணம் இன்னும் முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை.
0: வறுமை, கல்வியின்மை, பாலின பாகுபாடு, சமூக மரபுகள், பாதுகாப்பு குறித்த பெற்றோரின் அச்சம் போன்ற காரணங்களால் குழந்தை திருமணம் சில பகுதிகளில் தொடர்ந்து நடந்த வண்ணம்தான் உள்ளது.
1: பழைய காலங்களில் பல குடும்பங்களில் ஆண் குழந்தைகளின் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பெண் குழந்தைகள் வீட்டுப் பணிகளை கற்றுக்கொள்வதே அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு போதுமானது என்ற தவறான எண்ணம் இருந்தது.
0: இதனால் பல பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்று நிலைமை பெருமளவில் மாறியுள்ளது. பெண் குழந்தைகளுக்கான பள்ளி கல்வி, உயர்கல்வி, தொழிற்கல்வி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகியுள்ளன.
1: கல்வி என்பது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கும் முக்கியமான கருவியாகும். கல்வி பெற்ற பெண் குழந்தை தனது உரிமைகளை அறிந்து கொள்வாள். தவறான செயல்களை அடையாளம் காணும் திறன் அவளுக்கு கிடைக்கும். உதவி தேவைப்படும் போது யாரை அணுக வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்வாள்.
0: பழைய காலத்தில் கூட்டு குடும்ப அமைப்பு குழந்தைகளுக்கு ஒரு வகையான பாதுகாப்பை வழங்கியது. பல பெரியவர்கள் குழந்தைகளை கவனித்துக் கொண்டனர். ஆனால் அதே குடும்ப அமைப்பில் குழந்தைகளுக்கு எதிரான தவறுகளை வெளிப்படையாக பேச முடியாத சூழலும் இருந்திருக்கலாம்.
1: குடும்ப விஷயம் வெளியில் தெரியக்கூடாது என்ற மனப்பான்மை சில நேரங்களில் குழந்தைகளின் பிரச்சனைகளை மறைத்துவிடும். இன்றைய காலத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து பேசும் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. குழந்தை தவறான அனுபவத்தை எதிர்கொண்டால் அதை பெற்றோரிடம் கூற வேண்டும் என்ற விழிப்புணர்வு அதிகமாக உள்ளது.
0: ஆனால் பல குழந்தைகள் பயம், அவமானம், மிரட்டல், நம்பிக்கையின்மை போன்றவை காரணமாக தங்களுக்கு நடந்ததை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றனர். எனவே பாதுகாப்பான குடும்ப சூழல் என்பது மிகவும் முக்கியமானது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் மிகவும் தீவிரமான பிரச்சனைகளில் ஒன்று பாலியல் வன்முறை. ஒரு குழந்தைக்கு எதிரான பாலியல் குற்றம் அவளுடைய உடல் மற்றும் மனநலத்தில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய இந்தியாவில்

0: குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க போக்சோ என்ற சிறப்பு சட்டம் உள்ளது.
1: இந்த சட்டம் குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு பாலியல் குற்றங்களை வரையறுத்து அவற்றுக்கு எதிராக சட்ட பாதுகாப்பை வழங்குகிறது. ஆன்லைன் வழியாக நடைபெறும் பாலியல் தொல்லைகளையும் சட்டம் உள்ளடக்குகிறது என்று மத்திய அரசு 2026 வெளியிட்ட தகவல் குறிப்பிடுகிறது. இதன் மூலம் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான சட்ட அமைப்பு பழைய காலத்தை விட மிகவும் வலுவடைந்துள்ளது.
0: இன்றைய இந்தியாவில் பெண் குழந்தைகளுக்காக பல சட்ட பாதுகாப்புகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானவை போக்சோ ஆக்ட் 2012, மேலும் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006, குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015, குழந்தை தொழிலாளர் தொடர்பான சட்டங்கள் மற்றும் இந்திய குற்றவியல் சட்ட அமைப்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு பாதுகாப்பு விதிகள். மேலும் 2024 முதல் பாரதிய நியாய சன்ஹிதா உள்ளிட்ட புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு புதிய சட்ட அமைப்பில் சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
1: குழந்தைகளுக்கு எதிரான கடுமையான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளும் வழங்கப்படுகின்றன. இன்றைய தொழில்நுட்ப உலகம் பெண் குழந்தைகளுக்கு பல புதிய வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. ஆனால் அதே தொழில்நுட்பம் சில புதிய ஆபத்துகளையும் உருவாக்கியுள்ளது.
0: இணைய வழி பாலியல் தொல்லை, போலி சமூக ஊடக கணக்குகள், சைபர் புல்லிங் என்று சொல்லப்படும் இணைய வழி துன்புறுத்தல், ஆன்லைன் குரூமிங் என்று சொல்லப்படும் குழந்தை அல்லது இளம் வயதுடையவரின் நம்பிக்கையையும் கீழ்ப்படுதலையும் பெறுவதற்கும் உண்மை வெளிப்படுவதை தவிர்ப்பதற்காக ரகசியத்தையும் மௌனத்தையும் நிலைநாட்டுவதற்கு பயன்படுத்துதல், தனிப்பட்ட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்துதல், மோசடி, போலியான நட்பு, அடையாள திருட்டு, ஆன்லைன் சுரண்டல், தவறான உள்ளடக்கத்திற்கு குழந்தைகளை உட்படுத்துதல் போன்றவை அடங்கும்.
1: எனவே இன்றைய காலத்தில் உடல் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் டிஜிட்டல் பாதுகாப்பும் அவசியமாகிறது. பிற சமூக ஊடகங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன. இவை அறிவு, கல்வி, தொடர்பு மற்றும் பொழுதுபோக்கிற்கு பயன்படுகின்றன.
0: ஆனால் குழந்தைகள் தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை தெரியாதவர்களுடன் பகிரும் போது ஆபத்து ஏற்படலாம். வீட்டு முகவரி, பள்ளியின் பெயர், தொலைபேசி எண், தனிப்பட்ட புகைப்படங்கள், தினசரி செல்லும் இடங்கள் போன்ற தகவல்களை பகிர்வது பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தலாம்.
1: எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளுக்கு டிஜிட்டல் பாதுகாப்பு பற்றிய கல்வியை வழங்க வேண்டும். பள்ளி என்பது குழந்தைகள் அதிக நேரம் செலவிடும் இடங்களில் ஒன்று. எனவே பள்ளியில் பாதுகாப்பான சூழல் இருக்க வேண்டும். பள்ளிகளில் பாதுகாப்பான கட்டிடம், போதுமான விளக்குகள், பாதுகாப்பான கழிவறைகள், பெண் குழந்தைகளுக்கான தனிப்பட்ட வசதிகள், பாதுகாப்பான போக்குவரத்து, பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள், புகார் தெரிவிக்கும் அமைப்பு, அவசர உதவி வசதி போன்றவை இருக்க வேண்டும்.
0: முக்கியமாக ஒரு குழந்தை ஆசிரியரிடம் தனது பிரச்சனையை பயமின்றி கூறக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல பேருந்து, ஆட்டோ, கார் மற்றும் பிற போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்துகின்றனர். இதனால் போக்குவரத்து பாதுகாப்பும் முக்கியமானதாகிறது. பள்ளி வாகனங்களில் பாதுகாப்பு விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஓட்டுநர்களின் பின்னணி சரிபார்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் தனியாக அறிமுகம் இல்லாத வாகனங்களில் செல்லக்கூடாது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகள் பள்ளி, கல்லூரி, கடைகள், பூங்காக்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது.
1: பொது இடங்களில் போதுமான தெருவிளக்குகள் இருக்க வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் போன்ற தொழில்நுட்ப வசதிகள் தேவையான இடங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் பாதுகாப்பின் முழு பொறுப்பையும் பெண் குழந்தைகள் மீது சுமத்தக்கூடாது. சமூகமே பாதுகாப்பானதாக மாற வேண்டும். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பெற்றோரின் பங்கு மிகவும் முக்கியமானது.
0: குழந்தையிடம் தினமும் பேச வேண்டும். அவளுடைய பள்ளி வாழ்க்கை, நண்பர்கள், இணைய பயன்பாடு மற்றும் மனநிலை குறித்து அன்புடன் கேட்க வேண்டும். குழந்தை கூறும் விஷயங்களை உடனடியாக சந்தேகப்படாமல் கவனமாக கேட்க வேண்டும். யாரிடமும் சொல்லாதே என்று குழந்தையை பயமுறுத்துவதற்கு பதிலாக தவறு நடந்தால் நம்பிக்கையுடன் பெற்றோரிடம் சொல்லலாம் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும்.
1: பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அவர்களின் உடல் அவர்களுக்கு சொந்தமானது என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். யாராவது அவர்களுக்கு அசௌரியமாக இருக்கும் வகையில் தொட முயன்றால் அதை மறுக்கும் உரிமை அவர்களுக்கு உள்ளது. யாராவது மிரட்டினாலும், ரகசியமாக வைத்திருக்க சொன்னாலும் நம்பிக்கைக்குரிய பெரியவரிடம் தெரிவிக்க வேண்டும்.
0: இது குழந்தைகளுக்கு பயத்தை உருவாக்குவதற்காக அல்ல, மாறாக ஆபத்தை அடையாளம் காணும் திறனை உருவாக்குவதற்காக. குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து எப்போதும் ஒரு அந்நியரிடமிருந்து மட்டுமே வராது. சில நேரங்களில் குழந்தைகளுக்கு தெரிந்த நபர்களிடமிருந்தும் தவறான நடத்தை ஏற்படலாம்.
1: எனவே அவர் நமக்கு தெரிந்தவர். எனவே அவரிடம் குழந்தை

0: பாதுகாப்பாக இருக்கும் என்று மட்டும் நம்பக்கூடாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு அறிமுகமான நபரையும் சந்தேகப்பட வேண்டும் என்றும் கூற முடியாது. முக்கியமானது குழந்தையின் நடத்தை மாற்றங்களையும் அவள் கூறும் விஷயங்களையும் கவனித்து கேட்பதாகும்.
1: பாதுகாப்பு என்பது உடல் பாதுகாப்பை மட்டும் குறிக்காது, மனநல பாதுகாப்பும் அதிக அளவு முக்கியமானது. பெண் குழந்தைகளிடம் தொடர்ந்து பெண்ணாக இருப்பதால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி செய்யக்கூடாது, ஆண்கள் செய்யலாம் பெண்கள் செய்யக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளை விதிப்பது அவர்களின் தன்னம்பிக்கையை பாதிக்கலாம். அவர்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும், தவறு செய்தால் விளக்க வேண்டும், அவர்களை அவமானப்படுத்தாமல் திருத்த வேண்டும்.
0: பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் பாலின பாகுபாடு ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையாகும். சில குடும்பங்களில் ஆண் குழந்தைக்கு அதிக சுதந்திரமும் பெண் குழந்தைக்கு அதிக கட்டுப்பாடுகளும் வழங்கப்படுகின்றன. ஆண் குழந்தை வெளியில் செல்ல அனுமதிப்பது, பெண் குழந்தைக்கு மட்டும் பல கட்டுப்பாடுகளை விதிப்பது பாதுகாப்பை உருவாக்கும் ஒரே தீர்வாகாது.
1: மாறாக ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் இருவருக்கும் மரியாதை, எல்லைகள், பொறுப்பு மற்றும் பாதுகாப்பு பற்றிய கல்வி வழங்கப்பட வேண்டும். பெண் குழந்தைகளை பாதுகாப்பது அவசியம், ஆனால் பாதுகாப்பது என்ற பெயரில் அவர்களின் சுதந்திரத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவது சரியான அணுகுமுறை அல்ல.
0: ஒரு பெண் குழந்தை எங்கு செல்ல வேண்டும், யாருடன் பேச வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் அவளுடைய கருத்துக்கும் மதிப்பு இருக்க வேண்டும். பாதுகாப்பும் சுதந்திரமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல. சரியான கல்வி மற்றும் விழிப்புணர்வுடன் இரண்டையும் ஒருங்கிணைக்க முடியும்.
1: கிராமப்புறங்களில் சில பெண் குழந்தைகள் இன்னும் கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம், பாதுகாப்பு வசதிகளில் சவால்களை எதிர்கொள்கின்றனர். பள்ளி தொலைவில் இருப்பது, போக்குவரத்து வசதி குறைவு, குடும்ப வறுமை, குழந்தை திருமணம், சமூக மரபுகள் போன்றவை அவர்களின் கல்வியை பாதிக்கலாம். எனவே கிராமப்புறங்களில் பாதுகாப்பான பள்ளி போக்குவரத்து, நல்ல சாலை வசதி, தெருவிளக்கு, பள்ளி கழிப்பறை, சுகாதார வசதி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அவசியம்.
0: நகரங்களில் வசதிகள் அதிகமாக இருந்தாலும் ஆபத்துகள் இல்லாமல் போய்விடுவதில்லை. போக்குவரத்து நெரிசல், தனியாக பயணம் செய்வது, இணைய பயன்பாடு, சமூக ஊடகங்கள், அறிமுகமற்ற நபர்களுடன் ஆன்லைன் தொடர்பு போன்றவை புதிய சவால்களாக இருக்கின்றன.
1: எனவே நகர்ப்புற குழந்தைகளுக்கு டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் பொது இட பாதுகாப்பு குறித்த கல்வி அவசியம். சில குழந்தைகள் குடும்ப வறுமையின் காரணமாக வேலைக்கு செல்லும் சூழ்நிலையை எதிர்கொள்கின்றனர். பெண் குழந்தைகள் வீட்டு வேலை, தொழிற்சாலை, கடைகள் அல்லது பிற இடங்களில் சுரண்டலுக்கு உள்ளாகும் அபாயம் இருக்கலாம். குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் பாதுகாப்பான குழந்தை பருவம் கிடைப்பது அவர்களின் அடிப்படை உரிமையாகும்.
0: குழந்தைகள் கடத்தப்படுவது என்பது மிகவும் தீவிரமான குற்றமாகும். கடத்தலின் பின்னணியில் பாலியல் சுரண்டல், கட்டாய வேலை, பிச்சை எடுக்கச் செய்தல் அல்லது பிற குற்றச் செயல்கள் இருக்கலாம். பெண் குழந்தைகள் இதனால் அதிக ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதனை தடுப்பதற்கு குடும்பம், பள்ளி, காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும்.
1: பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாகும். சட்டங்களை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அவற்றை திறம்பட செயல்படுத்துவதும் அவசியம். குற்றம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட குற்றம் நடைபெறாமல் தடுப்பதற்கான அமைப்புகளும் வலுவாக இருக்க வேண்டும். காவல்துறை, நீதித்துறை, குழந்தைகள் நல அமைப்புகள், பள்ளிகள் மற்றும் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்.
0: சட்டங்கள் மிகவும் அவசியமானவை, ஆனால் சட்டம் மற்றும் சமூக பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியாது. ஒரு குழந்தைக்கு சட்டம் இருப்பதை விட அவளுக்கு உதவி தேவைப்படும் போது அதை அணுகக்கூடிய சூழல் இருப்பது முக்கியம்.
1: அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் அதிகம், இணையம் கிடையாது, சமூக ஊடகம் கிடையாது, பெண் குழந்தைகளின் கல்வி குறைவாக இருந்தது, குழந்தை திருமணம் அதிகமாக இருந்தது, சமூக கட்டுப்பாடுகள் அதிகம், பெண்களின் முடிவெடுக்கும் உரிமை குறைவாக இருந்தது. பல பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் மறைக்கப்பட்டன, சட்ட விழிப்புணர்வு குறைவாக இருந்தது.
0: இந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கான கல்வி வாய்ப்புகள் அதிகம், குழந்தை திருமணம் கணிசமாக குறைந்துள்ளது, போக்சோ போன்ற சிறப்பு சட்டங்கள் உள்ளன, குழந்தைகளின் உரிமைகள் குறித்து விழிப்புணர்வு அதிகம், காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளன, சமூக ஊடகம் மூலம் தகவல் மற்றும் உதவியை பெற முடியும்.
1: அதே நேரத்தில் இணைய வழி குற்றங்கள் மற்றும் சுரண்டல்கள் போன்ற புதிய ஆபத்துகள் உருவாகியுள்ளன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சட்ட பாதுகாப்பு வலுவடைந்துள்ளது. கடந்த பல தசாப்தங்களில் இந்தியாவில் பெண் குழந்தைகளின் நிலை பல வழிகளில் முன்னேறியுள்ளது. பெண் குழந்தைகள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அதிகமாக

0: படிக்கின்றனர்.
1: பல பெண்கள் மருத்துவம், பொறியியல், அறிவியல், நிர்வாகம், விளையாட்டு, அரசியல், தொழில்நுட்பம் போன்ற பல துறைகளில் முன்னேறுகின்றனர். பெண் குழந்தையின் எதிர்காலம் திருமணத்துடன் மட்டுமே தொடர்புடையது என்ற பழைய கருத்து படிப்படியாக மாறி வருகிறது. இது சமூக முன்னேற்றத்தின் முக்கியமான அடையாளமாகும். இப்படி பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னும் பல பணிகள் செய்ய வேண்டியுள்ளது.
0: முதலில் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பான கல்வி சூழல் கிடைக்க வேண்டும். இரண்டாவது, குழந்தை திருமணம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கான விழிப்புணர்வு அதிகரிக்க வேண்டும். நான்காவது, இணைய பாதுகாப்பு கல்வி பள்ளி மட்டத்திலிருந்தே வழங்கப்பட வேண்டும். ஐந்தாவது, குழந்தைகள் புகார் தெரிவிக்கும் போது அவர்களை குற்றம் சாட்டாமல் பாதுகாக்க வேண்டும். ஆறாவது, குற்றவாளிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை விரைவாக நடைபெற வேண்டும்.
1: பெண் குழந்தைகளை மட்டும் பாதுகாப்பது போதாது. ஆண் குழந்தைகளுக்கும் பெண்களை மதிப்பது, தனிப்பட்ட எல்லைகளை புரிந்து கொள்வது, இணையத்தில் பொறுப்புடன் நடப்பது, தவறான நடத்தையை எதிர்ப்பது போன்றவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
0: பெண் குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதை விட மற்றவர்களை எவ்வாறு பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் நடத்த வேண்டும் என்பதை ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அவசியம். பெற்றோர் குழந்தைகளிடம் பயத்தை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.
1: குழந்தை தவறு செய்தால் உடனடியாக திட்டுவதற்கு பதிலாக காரணத்தை அறிய வேண்டும். குழந்தை ஒரு பிரச்சனையை பகிர்ந்தால் அதை கவனமாக கேட்க வேண்டும். நீ ஏன் அங்கு சென்றாய், நீ ஏன் அவரிடம் பேசினாய் என்று முதலில் குற்றம் சாட்டுவதை விட என்ன நடந்தது, உனக்கு இப்போது என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்பது நல்ல அணுகுமுறையாகும்.
0: ஆசிரியர்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் முக்கியமான பெரியவர்களாக இருக்கின்றனர். குழந்தையின் நடத்தை திடீரென மாறினால் அதை கவனிக்க வேண்டும். பள்ளிக்கு வராமல் இருப்பது, பயப்படுவது, தனிமைப்படுவது, படிப்பில் திடீர் மாற்றம் ஏற்படுவது போன்றவற்றை அலட்சியப்படுத்தக்கூடாது. குழந்தை ஏதேனும் பிரச்சனையை தெரிவித்தால் அதை சரியான முறையில் கையாள வேண்டும்.
1: திரைப்படங்கள், தொலைக்காட்சி, செய்தி ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குழந்தைகள் தொடர்பான குற்றங்களை பரபரப்பான செய்தியாக மட்டும் வெளியிடாமல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தையின் தனி உரிமையை பாதுகாப்பதும் மிகவும் முக்கியமானது.
0: தொழில்நுட்பம் ஆபத்துக்களை உருவாக்கினாலும் பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த முடியும். சிசிடிவி, எமர்ஜென்சி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், லொகேஷன் ஷேரிங், பேரண்டல் கண்ட்ரோல்ஸ், பிரைவசி செட்டிங்ஸ், சைபர் சேஃப்டி டூல்ஸ் போன்றவை சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை மேம்படுத்த உதவும். ஆனால் தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பாமல் குழந்தைகளுக்கு அறிவும் விழிப்புணர்வும் வழங்க வேண்டும். எதிர்கால இந்தியாவில் ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கு செல்லும் போது பயப்படக்கூடாது. பேருந்தில் பயணம் செய்யும் போது பயப்படக்கூடாது.
1: இணையத்தை பயன்படுத்தும் போது அச்சப்படக்கூடாது. தனது கருத்தை வெளிப்படுத்தும் போது அவமானப்படக்கூடாது. தனது கனவை தேர்ந்தெடுக்கும் சமூகத்தின் அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடாது. திருமணம் எப்போது செய்ய வேண்டும் என்பதிலும் தனது வாழ்க்கை குறித்து முடிவெடுக்கும் உரிமை அவளுக்கு இருக்க வேண்டும். அவளுடைய திறமை, கல்வி, கனவு மற்றும் தனித்தன்மை மதிக்கப்பட வேண்டும்.

0: இந்தியாவில் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது பல்வேறு வழிகளில் முன்னேறியுள்ளது. கல்வி அதிகரித்துள்ளது. குழந்தை திருமணம் குறைந்துள்ளது. பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார பங்களிப்பு அதிகரித்துள்ளது. குழந்தைகளுக்கான சட்ட பாதுகாப்புகள் வலுப்பெற்றுள்ளன. போக்சோ போன்ற சட்டங்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை எதிர்கொள்ள சிறப்பு சட்ட அமைப்பை வழங்குகின்றன.
1: ஆனால் பாதுகாப்பு இன்னும் முழுமையாக உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று கூற முடியாது. குழந்தை திருமணம், பாலியல் வன்முறை, கடத்தல், குடும்ப வன்முறை, கல்வியில் இடையூறு, பாலின பாகுபாடு மற்றும் இணையவழி சுரண்டல் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கவனிக்கப்பட வேண்டியவை.
0: கடந்த காலத்தில் பாதுகாப்பின் முக்கிய ஆதாரம் குடும்பம் மற்றும் சமூகமாக இருந்தது. இன்றைய காலத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து சட்டம், கல்வி, காவல்துறை, தொழில்நுட்பம் மற்றும் சமூக விழிப்புணர்வும் பாதுகாப்பின் முக்கிய தூண்களாக உள்ளன. எனவே பெண் குழந்தையை பாதுகாப்பது என்பது அவளை சுற்றி சுவர்களை அமைப்பது அல்ல, அவள் பயமின்றி வாழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதே உண்மையான பாதுகாப்பு.
1: பெண் குழந்தையின் பாதுகாப்பு என்பது ஒரு குடும்பத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பு. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழல், தரமான கல்வி, சம உரிமை, சுதந்திரம் மற்றும் மரியாதை கிடைக்க இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்ற திட்டத்தின் முதன்மையான நோக்கம் பெண் குழந்தை பிறப்பை மதிக்கும் சமூக மனப்பான்மையை உருவாக்குவதாகும்.
0: மேலும் பாலின அடிப்படையிலான கருக்கலைப்பு மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாகுபாடுகளை தடுப்பதும் கூட இந்த திட்டத்தின் முக்கிய

0: நோக்கங்களில் ஒன்றாக உள்ளது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக வளரவும் தரமான கல்வியை பெறவும் சமூகத்தில் சம உரிமையுடன் முன்னேறவும் இந்த திட்டம் வலியுறுத்துகிறது.
1: பிறப்பின் போது பெண் பாலின விகிதத்தை மேம்படுத்துதல், பெண் குழந்தைகளின் உயிர் வாழ்வு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியை ஊக்குவித்தல், பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கையை அதிகரித்தல், குறிப்பாக மேல்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் இடைநிற்றலை குறைத்தல், கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ பரிசோதனைகளை செய்ய ஊக்குவித்தல், பெண்கள் மற்றும் இளம் பெண்களிடையே மாதவிடாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை அதிகரித்தல் போன்ற பல மிக முக்கிய நோக்கங்களை இந்த திட்டம் கொண்டுள்ளது.
0: இந்த திட்டம் ஒரு தனிப்பட்ட பண உதவி திட்டமாக மட்டும் செயல்படுவதில்லை, மாறாக சமூக மனப்பான்மையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு மற்றும் பல்துறை நடவடிக்கை திட்டமாக செயல்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம், கல்வி அமைச்சகம் ஆகியவை இணைந்து இதன் செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றன.
1: பள்ளிகள், உள்ளாட்சி அமைப்புகள், சுகாதாரத்துறை, அங்கன்வாடி மையங்கள், சமூக அமைப்புகள், பெண்கள் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் போன்ற பல்வேறு தரப்பினரும் இதில் பங்கேற்கின்றனர். இதன் மூலம் பெண் குழந்தையின் மதிப்பு, கல்வியின் முக்கியத்துவம், பாதுகாப்பு மற்றும் சமத்துவம் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது.
0: பெண் குழந்தைகளுக்கு கல்வி கிடைப்பது அவர்களின் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாமல் குடும்பம் மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கும் முக்கியமானதாகும். கல்வி பெற்ற பெண்கள் தங்களுடைய உரிமைகள், பொறுப்புகள் மற்றும் வாய்ப்புகளை நன்கு அறிந்து கொள்வதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளிலும் அதிகமாக பங்கேற்க முடியும்.
1: எனவே பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பது, இடைநிற்றலை தடுப்பது, மேல்நிலை கல்வியை தொடரச் செய்வது ஆகிய செயல்பாடுகளால் காப்போம் பெண் குழந்தையை, கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு என்ற கருத்து சமூகத்தில் வலியுறுத்தப்படுகிறது.
0: பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தின் கீழ் நேரடி பண பரிமாற்றம் அல்லது ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் நேரடியாக பணம் வழங்கும் ஏற்பாடு இல்லை. எனவே இந்த திட்டத்தின் பெயரில் போலியான விண்ணப்பங்கள் அல்லது பண உதவி வாக்குறுதிகளை நம்பக்கூடாது. இது முதன்மையான விழிப்புணர்வு, சமூக மற்றும் நடத்தை மாற்றத்தை உருவாக்கும் திட்டமாகும். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் பெண் குழந்தையை குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சுமையாக பார்க்கும் பழைய மனப்பான்மையை மாற்றி அவர்களை சம உரிமை கொண்ட குடிமக்களாகவும் எதிர்கால இந்தியாவின் முக்கியமான சக்தியாகவும் பார்க்க வலியுறுத்துகிறது.
1: பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மருவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காணன்று கும்மியடி என்ற பாரதியின் கவிதை வரிகளுக்கு செயல் வடிவம் தர வந்திருக்கும்.
0: இந்த திட்டத்தை முழுமையாக பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் காப்போம் பெண் குழந்தையை, கற்பிப்போம் பெண் குழந்தைக்கு, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டம் குறித்த உரை சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஆர். ரவிசங்கர். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ராதேவி. அமைப்பில் உதவி வி. திவ்ய பாரதி. அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர்

0: சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் பயணமாக இன்று புறப்பட்டார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இந்த பயணத்தை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பரவலாக்கப்பட்ட கொள்கைகளின் ஒரு பகுதியாக மின்னணு கட்டமைப்பு, பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பிரிவுகளில் ஒருங்கிணைப்பு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறினார். கிர்கிஸ்தான் பிஷக்கில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றும் பிரதமர், உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை, தீவிரவாத நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்ட செய்தியில், இந்திய தடகள விளையாட்டு வீரர்களின் சிறந்த பங்களிப்பு சர்வதேச அளவில் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தால் நாடு பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தினார். முன்னதாக வாரந்தோறும் ஆடுகளத்தில் 1 மணி நேரம் இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் வலுவான ஒருங்கிணைந்த விளையாட்டு கட்டமைப்பை உறுதி செய்து வருவதாக கூறினார். விளையாட்டுத்துறையில் இளைஞர்கள் ஆளுமையை அதிகரித்து மிகப்பெரும் வெற்றிகள் மூலம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கூறிய அவர், உலகளாவிய விளையாட்டு மையமாக இந்தியாவை மேம்படுத்த உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல இந்திய ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிமுகம் செய்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரோடில் உள்ள தனியார் கல்லூரி நிறுவன நாள் விழாவில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக், செமி கண்டக்டர், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். கடுமையான பயிற்சி மற்றும் இடைவிடாத முயற்சியின் மூலம் தங்களது இலக்குகளை எட்ட முடியும் என கூறிய அவர், மாணாக்கர் அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பிற்கான உயர்ந்த குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்றார். உலகின் வேகமான பொருளாதார சக்தியாக இந்தியா வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய குடியரசு துணைத் தலைவர், நாட்டின் வளர்ச்சியில் பொறுப்புமிக்க இளைஞர்களின் பங்களிப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவின் ஆஷ்வெல்லில் இன்று நடைபெறும் G20 நிதி மத்திய வங்கி ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றுகிறார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நிதி விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 626ஆக அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. திரிசூலி 1 நீர்மின் நிலைய திட்டப்பணிகளில் ஈடுபட்டிருந்த 63 இந்தியர்கள் உட்பட சீன எல்லைப்பகுதியில் 400 இந்தியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலைமை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், காணாமல் போன எஞ்சியவர்களை தேடும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 39 தமிழர்கள் திபெத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும், இவர்கள் நாளை மறுநாள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து 3ஆம் கட்டமாக 10 டன் நிவாரணப் பொருட்களுடன் சிறப்பு விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. நேபாள துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களின் நிலை மற்றும் அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக ஈரோடில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆராய விரைவில் குழு அமைக்கப்படும் என்றார்.
1: வறட்சி என்பது செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகுதான் செய்கின்ற பயிர்கள் என்ன என்பதை ஆய்வு செய்து, நெற்பயிராக இருந்தால் அதில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, பயிருடைய தன்மைகள் என்ன, நிலத்தின் தன்மை, மண்ணின் சாயல், ஈரப்பசைகள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் ஆங்காங்கே செல்லும். அதுவரையிலும் குறுகை சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகளுக்காக வேளாண்மை துறையின் மூலமாக என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ நலத்திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
0: அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137வது முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகோ இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் கூடுதல் உபகரணங்கள் வழங்கப்படும் என்றார். அனைத்து தலைமை மருத்துவமனைகளும் 24 மணி நேரமும் செயல்படுவது உறுதி செய்யப்படும் என கூறிய அமைச்சர், மருத்துவர்கள் செவிலியர்கள் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தில் 3 லட்சம் பேர் இணைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
2: தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் ரூபே கார்டு என்ற டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது, மற்றும் SBY என்ற ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது, அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது. மக்கள் அனைவரும் இந்த திட்டங்களில் சேர்ந்து JDY அக்கவுண்ட் துவக்க வேண்டும்.
1: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. பேராலய திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளனர். இந்த ஆண்டு 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இத்திருவிழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2300 காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் 27 இடங்களில் உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர், தங்குமிடம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 7ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் பாவலர் முத்துசாமி திருமண மண்டபத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்தும் சிறப்பு கைவினைப் பொருட்கள், கைத்தறி துணிவகைகள், அலங்கார நகைகள் கண்காட்சி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் மரச்சிலைகள், பொம்மைகள், குடம், விளக்குகள், அலங்கார பொருட்கள், கைத்தறி சேலைகள், துண்டுகள், பாரம்பரிய ஆடைகள், குத்துவிளக்கு, அகழ்விளக்கு, ஓவிய வகைகள், சணல் கைப்பைகள், இயற்கை நார் பொருட்கள், மூலிகை சார்ந்த கைவினைப் பொருட்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணை புரியுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் EKYC கைரேகை பதிவு முகாம் இன்று மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணி சுரேஷ்குமார் இணை வென்றது. தாய்பேயில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜப்பான் இணையை 6-3, 6-4 என்ற செட்களில் நிதின்குமார் இணை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நாளை இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
4: Good afternoon. This is Akashwani and I'm Shagun Chopra with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi embarks on a 4-day visit to Uzbekistan and Kyrgyz Republic, says visit will strengthen strategic partnerships and deepen civilizational ties with Central Asia. Death toll in Nepal flash floods rises to 626, over 2,000 people still missing. India steps up humanitarian assistance. US President Donald Trump announces biggest oil deal

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
2: முட்டாள், புதுக்கார் வெல்ல வாய்ப்பு. வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். டன், இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் சொல்லணும்.
3: நிறுத்து முட்டாளே.
2: என்ன, இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
3: ஓ, நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, ரிலாக்ஸ்.
2: ஆனா கார்வின் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
4: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
2: கூலாக இருங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் திரை இசை பாடல்களை கேட்கலாம். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் ஆசை திரைப்படத்திலிருந்து பாடல்.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையில் பழனி பாரதியின் வதிகளில் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை வானொலி நிலையத்தில் மதுரத்தென்றலில் வலம் வரும் அடுத்த பாடலாக எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் தாமரை வரிகளில் பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசையில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி வழங்கும் பாடலாக கார்த்திக் ராஜா இசையில் ஹரிணி மற்றும் உன்னிகிருஷ்ணன் இணைந்து பாடிய பாடல் உல்லாசம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் அநேக மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள் கருப்பூர் 5 சென்டிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் பார்வுட் 4 சென்டிமீட்டர், தேவாலா நத்தம் மங்களபுரம் 3 சென்டிமீட்டர், நடுவட்டம் எமரால்டு சின்னக்கல்லார் பன்ருட்டி அவலாஞ்சி அறந்தாங்கி மேல்கூடலூர் மானாமதுரை சோலையார் புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ் புதுச்சேரி இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் நாகுடி கூடலூர் பஜார் வானமாதேவி கடலூர் உபாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் சிறுவாணி அடிவாரம் ஓமலூர் எஸ்ஆர்சி குடிதாங்கி கடலூர் ஆட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை மேல்பவானி சந்தியூர் கேவிகே ஏடபிள்யூஎஸ் வால்பாறை பிஏபி தம்மம்பட்டி சங்கராபுரம் ஆலங்குடி வால்பாறை பிடிஓ மேட்டூர் ஏடபிள்யூஎஸ் ஓசூர் கங்கவல்லி எடப்பாடி அம்மாப்பேட்டை பயணியர் விடுதி சிவகங்கை பணப்பாக்கம் வால்பாறை தாலுகா அலுவலகம் சாம்ராஜ் எஸ்டேட் கேசிஎஸ் மில் கடவனூர் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல்

0: டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல் தஞ்சாவூர், திருநெல்வேலி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட மிக மிக அதிகம். கரூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகம். தஞ்சாவூர், திண்டுக்கல், சென்னை, நீலகிரி, கடலூர், தர்மபுரி, ஈரோடு, நாகப்பட்டினம், திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகம். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 31ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 3ஆம் தேதி வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு இன்று தொடங்கி செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெட்ஸில் நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் குரள் அமுதம் 369.

0: துன்பங்களுக்கெல்லாம் கொடிய துன்பமாகிய ஆசை அற்றுப்போனால் இடையறாத இன்பம் நிரம்பி வழியும். குறள் எண் 369 அதிகாரம் அவா அறுத்தல்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
3: நேரம் 5:30. இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு கட்டுகின்றதே.
1: ஒரு வட்டம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சு கட்டுகின்றதே.
2: கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியாய் மதுர தென்றலில் நடத்ததாக ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: மதுரை தென்னல்கிட்டிருக்கும் நேரம் 5:41. அடுத்ததாக ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: கேட்டுக்கும் மதுரை தென்றலில் நேரம் 5:47 அரசாட்சி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இனி கேட்கலாம் மாலை நேர நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6 மணிக்கு, நிகழ்ச்சியும் நேரமும் மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய, மாலை 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைக்கு நாம் ஒருபட பாடல்களில் கேட்கவிருக்கும் பாடல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் சின்னவர். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:40 மதுரை தென்றல். மாலை 6:55 சேவை செய்திகள். மாலை 7 மதுரை தென்றல். 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகளை கேட்கலாம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய. மாலை 7:25 பண்ணை செய்திகள். மாலை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை முறைகள், கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சனன் பிரதீப் அவர்களின் உரை, எல்நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை பாதுகாத்தல் குறித்த தகவல்களை வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவர்கள். இரவு 8:00 வரை செய்தி அறிக்கையினை கேட்கலாம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய. இரவு 8:05 மதுரை தென்றல். இரவு 8:30 இசை மஞ்சுரி, முஸ்ரி சுப்பிரமணிய ஐயரின் குரலில் பாடல்கள் கேட்கலாம். இரவு 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் த யூனிவர்ஸ் அன்பிளக்ட் கன்க்ளூஷிங் பார்ட் கேட்கலாம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய. இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய. இரவு 9:15 மதுரை தென்றல். இரவு 9:30 நட்சத்திர கீதங்கள். இரவு 10 முதல் 11 வரை நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக் கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.

இருந்து அஞ்சல் செய்ய. இரவு 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இணைதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பு தொடரும்.

இரவு 11 முதல் 11:05 வரை நாளைய ஒளிபரப்புகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இரவு 11:05 முதல் 11:10 வரை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைக்கு நாம் சின்னவர் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்க இருக்கிறோம். இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பவர் பிரபு மற்றும் கஸ்தூரி மற்றும் பல நடிகர்கள். சின்னவர் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் கல்வி மேம்பட்டு வருவதாக தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழிவகை ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலைசிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தயான்சந்தின் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாக திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000-க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோயிலில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 17ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார்.

0: குடிநீர்களும் தடையின்றி கிடைக்கிறதுக்காக அடிஷனலா அதுக்கு தேவையான அளவான குடிநீர் ரீஃபில் பண்ண முடியாத அளவுக்கு ஏன்னா பைப் வழியா லே பண்றதுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கார்பரேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா அளவுலையும் தயாராகி முழுவதும் கும்பாபிஷேகத்துக்கான அனைத்து தயாரிப்புகளும் ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சு டிசம்பர் 11 இதுக்கான ட்ரையல் ஆரம்பிச்சு 17 என்ன மாதிரியான பாதுகாப்புகள் என்னென்ன மாதிரியான எல்லா இடத்துலயும் யுக்திகள் இருக்கும் அது வந்து செப்டம்பர் 11 நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா இடத்துல வழிமுறைகள் தனி வாக்கி டாக்கி வச்சு எல்லாரும் கண்காணிப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. 5000 அளவுக்கு காவல்துறை வந்து அவங்களுடைய கூடுதல் ஸ்ட்ரென்த் இங்க கொண்டு வர போறாங்க. விநாயகர் சதுர்த்தி இருக்கும், அதுக்கடுத்து தொடர்ந்து 3வது நாள்ல கும்பாபிஷேகம் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்தா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதையடுத்து திருக்குடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்குடி பவனி நடைபெற்றது. இதனிடையே சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோயிலிலும் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவேக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் வண்ணமயமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக சின்னமனூரில் சிற்பக் கலைஞர்களின் கைவண்ணத்தில் ஏராளமான சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. களிமண், இயற்கையான தேங்காயினார், மரத்துகள்கள், நெல் உமி என சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருட்களை கொண்டு சிறிய சிலைகள் முதல் பெரிய சிலைகள் வரை பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு அளவுகளில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி களிமண் சிலைகளை பயன்படுத்த வலியுறுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை பயன்படுத்துவதோடு பாரம்பரிய கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோளாக உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை தயாரித்து வருவதாக தேனியைச் சேர்ந்த களிமண் சிலை தயாரிப்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: என்னோட பேர் வந்து கண்ணன். மண்மனை செய்யற தொழிலாளிகள் நாங்க. வருடவாடம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் சிலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐயா, பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து மகமாக நன்றி தெரிவிக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு கலைஞருக்கு வந்து கொடுங்க, அவங்ககிட்ட வாங்கன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. எங்க மண்பாண்ட கலைஞர் சார்பாகவும் சிலை செய்த கலைஞர் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீரில் இருக்க தாவரங்களுக்கோ மீன்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பாக வராது. வந்து அதில் வந்து தேங்காய் நார், நெல் உம்மி, களிமண்ணில் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்க நாங்கள் வருடவாடம் செய்யற எங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும்.
1: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 1 முதல் 3 தேதி வரை வட கடலோர தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகம் ஆகும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு கடலூர் வந்தடைந்த 11 பேரை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 636 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா வழங்கினார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 28வது அரசு பொருட்காட்சி தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்.

மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்ச்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். தமிழ்நாட்டில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டுச் சங்கத்தின் மூலம் 11 சிறந்த எழுத்தாளர்களின் படைப்புகளை தெரிவு செய்து அவர்களுக்கு தலா ₹100,000 நிதி உதவியினை உயர்த்தி வழங்கிட அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிறந்த எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகையினை பெற தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் அதற்கான விண்ணப்பங்களை தொடர்புடைய மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களிலும் ஆதிதிராவிடர் நல ஆணையரகத்திலும் வேலை நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் https://cms.tn.gov.in/cms என்ற லிங்க் அல்லது இணைப்பில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பின் இரு நகல்களையும் வன்னகல் அதாவது ஹார்ட் காப்பி டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து 31/8/2026 அதாவது இம்மாதம் இறுதி நாளுக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அதாவது விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மீண்டும் உங்களது கவனத்திற்கு இவ்விண்ணப்பதாரர்கள் தங்களது படைப்பின் இரு நகல்களையும் வன்னகல் அதாவது ஹார்ட்காப்பி டிஜிட்டல் முறையில் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து இம்மாத இறுதி நாளான 31/8/2026 விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும்.

0: இத்துடன் சேவை செய்திகள் நிறைவு பெறுகிறது.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: அலைவரிசையில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மலப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மலப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மலப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.
2: ஆகாஷ்வாணி.

0: மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: கேட்டுக்கும் நேர்களே, மதுரை தென்றல் நேரம் 7:05.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் எஸ் ராஜசேகரன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் 2026-27 நிதியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தேசிய அடையாள அட்டை,

0: திறன்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் 2026-27 நிதியாண்டிற்கான கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தேசிய அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், யூடிஐடி அட்டை மற்றும் பள்ளி சான்றிதழுடன் விண்ணப்பிக்க வேண்டும். 9ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை பயிலும் மாணவர்கள் 40% குறையாத மதிப்பெண் சான்று மற்றும் பள்ளி தலைமையாசிரியர் அல்லது கல்லூரி முதல்வரின் பரிந்துரையுடன் விண்ணப்பிக்க வேண்டும். பார்வையற்ற மாணவர்களுக்கு வாசிப்பாளர் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்றும், தகுதியுடைய மாணவர்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இயங்கும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்களை அனுப்பலாம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் 544 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் பள்ளி இடைநின்ற மாணவரின் வீடுகளுக்கு சென்று அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்க்க பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தினார். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் மாணவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாப் செட்கோ நிறுவனம் மூலம் பல்வேறு கடன் உதவிகள் வழங்கப்பட உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாயும், சுய உதவி குழுக்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், கறவை மாடுகள் வாங்க 120,000 ரூபாயும் 7% முதல் 8% வட்டி விகிதத்தில் கடனாக வழங்கப்படும். மேலும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயில 25 லட்சம் ரூபாய் வரை கல்விக் கடனும் வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் உள்ள தகுதியுடைய பயனாளிகள் உரிய ஜாதி, வருமானம், இருப்பிட சான்று மற்றும் குடும்ப அட்டை, அடையாள அட்டை நகலுடன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கியில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். கன்னிவாடி பேரூராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் இலவச வீட்டுமனை பட்டாக்கள், உழவர் பாதுகாப்பு திட்ட கல்வி உதவித்தொகை, புதிய குடும்ப அட்டைகள் மற்றும் வேளாண் தோட்டக்கலைத்துறை சார்ந்த மானிய உதவிகள் என 45 பயனாளிகளுக்கு சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அரசியல் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலநிலைக்கு ஏற்றவாறு பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி வரும் நிலையில் 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் அரிய வகை நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூக்க தொடங்கியுள்ளன. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் கடந்த 2019ஆம் ஆண்டு நடவு செய்யப்பட்ட இந்த நீலக்குறிஞ்சி செடியில் தற்பொழுது மலர்கள் பூத்து குலுங்கி கண்கொள்ளா காட்சியாக காட்சியளிக்கின்றன. இந்த மலர்கள் ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை பூத்திருக்கும். பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் இந்த நீலக்குறிஞ்சி மலர்களை மிகவும் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ச்சியடைந்து வருகின்றன. எல்லைப்புற கிராமங்களின் சமூக பொருளாதார சூழலை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் வைப்ரண்ட் கிராமங்கள் திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் லடாக், இமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களின் 74 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இணையவழி போட்டிகள் மூலம் தேர்வான 400க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த எல்லை கிராமங்களில் நேரடியாக தங்கி தூய்மை பணி உள்ளிட்ட சமூக பணிகளில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மாணவி காவியா இது குறித்து தெரிவிக்கையில்,
2: நான் வந்து தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு 15 பார்ட்டிசிபென்ட் வந்து செலக்ட் ஆயிருந்தோம் பிக்சிட் வைப்ரன்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்க்காக. நாங்கள் வந்து 15 மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கேம்புக்கு போயிருந்தோம். பேஸ் கேம்ப் வந்து ரெக்காங் புயோவில் வந்து இருந்துச்சு. அங்கே வந்து எங்களுக்கு ஒரு 3 டேஸ் வந்து அந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கல்ச்சர்ஸ் பற்றி நிறையா கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ITPP கேம்ப்ஸ் வந்து நிறைய அட்டன்ட் பண்ணோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் இதை பற்றி நிறைய எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்டர்ஸ் எப்படி வந்து கண்காணிக்கிறாங்க, என்ன மாதிரி பெட்டாலியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்டாலியன் கேம்ப்ஸ் வந்து விசிட் பண்ணோம். அது வந்து ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. மத்திய இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றதன் மூலமாக இப்போ மாணவர்களுக்கு வந்து இப்போ சவுத்தில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து பார்டர் வில்லேஜை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது. இப்போ நம்ம போய் அங்கே விசிட் பண்ணும்போது நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஓ, இவங்களோட கல்ச்சர் இப்படி இருக்குது, ஸோ பார்டர்ஸ் வந்து இப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ITPP கேம்ப்ஸ்னால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளோட கல்ச்சர் அவங்களோட கல்ச்சர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு இருக்கும். நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ற மை பாரத்க்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி.
3: திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் ராஜசேகரன். இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இம்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேபாள அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேபாளத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நேபாளத்திற்கு உதவி அளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள நிதி அமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாகெல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 57.6 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நேபாளத்தின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பு மருத்துவம் மற்றும் நிபுணர் குழுவை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடையாளம் தெரியாத 229 சடலங்களின் இறுதிச் சடங்கை மேற்கொள்ள நேபாள அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தெற்கு சித்வான் மாவட்டம் கோஷி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட இந்த சடலங்களை கண்டறிய முடியாததால் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சடலங்கள் அழுகுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 626 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் இந்த சடலங்களை வைக்க போதிய இடம் இல்லாததால் உடனடியாக புதைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சடலங்களின் டிஎன்ஏ மாதிரிகளை சேமித்து வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கிய 88 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் 287 இந்தியர்கள் நேபாளத்தில் காணாமல் போனதாக கூறியுள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 128 பேரும் நேபாளத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரசுவா நீர்மின் நிலையத்திலிருந்து 4 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவிலிருந்து 120 இந்தியர்கள் பத்திரமாக நேபாளம் சென்றடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 6 தடயவியல் நிபுணர்கள் குழு சடலங்களின் டிஎன்ஏ சோதனை செய்வதற்காக நேபாளம் சென்றுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2006 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தண்ணீர் முழு அளவில் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 5 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 55% மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி அமைக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 8,123 கோடி ரூபாய் நுண்ணீர் பாசன வசதி அமைப்பதற்காக மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. நீர் மேலாண்மை மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இத்திட்டம் வழிவகை செய்யும். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற வருகிறார். பின்னர் பந்தனம்திட்டா மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற அறமுல்லா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பம்பை ஆற்றில் நடைபெறும் இத்திருவிழாவில் 51 படகுகள் போட்டியிட உள்ளன. பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தியில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருட

0: அரசு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். நிலையான பொருளாதார வளர்ச்சி, திறன் மேம்பாடு, உலகத்தரமான கட்டமைப்பு வசதி, தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்டவை மூலம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மேம்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்கள் அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் ட்ரோன் உற்பத்தி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. இதன் மூலம் சின்னவண்டி சோலை பகுதியில் முதல்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடும் பணி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் மழையின்மை, பெருவெள்ளம், அதிக வெப்பம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை, விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமை போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் என கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடவு செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் சின்னவெண்டி சோலை பகுதியில் முதற்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணி துவங்கியது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை செயல் அலுவலர் துக்கினிக் இந்தியா இதனை துவக்கி வைத்தார். ராணுவ வீரர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகள், ஊர் பொதுமக்கள், பல்வேறு அரசு துறை அலுவலக ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: பஞ்சாபில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு 21 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வி, கலாச்சாரம், வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 திட்டங்களை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மகிஷினி, இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, வாரிய உறுப்பினர்கள் திரு பிரசாத், திரு மோகன்குமார், திரு அசோக் மாலிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹார்முஸ் நீரிணை தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையை மறுத்துள்ள ஈரான், அப்பகுதி வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். போன்ட்ரியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் சிகோ ஆராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மேரி லூயிஸ் பிராண்டி வால்கர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்ட்ரியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 7:25.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி.

0: பன்னி செய்தியில் இன்று வாழைப்பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பராமரிப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் மதுரை பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே மனோன்மணி அவர்கள்.
1: வாழை விவசாயத்தில் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் இதில் அந்த வாழையில் இருக்கக்கூடிய நச்சுயிரி நோய் வந்து நம்ம பகுதிகளை விட இந்த விருப்பாட்சி வாழை அந்த ரகத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து அதிகமாக இந்த பகுதியில் ரொம்ப இல்லை இது வரைக்கும். அதனால் மற்ற பனாமா வாடல் நோய் அப்படிங்கிறதும் இலைப்புள்ளி நோய் அந்த பறவைக்கண் நோய் அது வந்து ஆந்த்ரக்னோஸ் நோய் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பாக்டீரியா நோயோட பரவுதல் இருந்தாலும் அந்த பேசிலஸ்ங்கிற ஒரு நுண்ணுயிர் எதிர்உயிரியை நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து அனைத்து வியாதிகளுக்கும் ஓரளவு சர்வரோக நிவாரணி மாதிரி நம்ம வந்து பரிந்துரை செய்ய முடியும். ஏன்னா வெடிவாழைங்கிறது தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதுக்கு வந்து இது நல்லா எளிதாக வந்து கட்டுப்படுத்துது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழையில் வந்து அந்த பேசிலஸ் சப்டிலிஸ்ங்கிறத போடும்போது இலைப்புள்ளி நோய்க்கு ஏன் அது வந்து சர்வரோக நிவாரணி நான் சொல்கிறேன்னா நோய் கிருமிகளுக்குரிய எதிர்ப்புத்தன்மையை வந்து தாவரங்கள் நல்லா எடுத்துக்குது. அதே போல் அதோட வளர்ச்சி விகிதம் அதுக்குரிய பிளான்ட் குரோத் ரெகுலேட்டர்ஸ் சொல்கிறோம் பயிர் வினை ஊக்கிகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இது வந்து பேஸ்லெஸ் போடும்போது உங்களுக்கு வந்து தாவரங்கள் உற்பத்தி பண்ணும். அப்போ அந்த ஆரோக்கியமான செடிகள் இருக்கும்போது புள்ளி நோய் தாக்குதல் நச்சுயிரி நோய் தாக்குதல் பாக்டீரியா இலைப்புள்ளி தாக்குதல் இது எல்லாமே குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எல்லா பயிர் நோய்கள் திரையிலையும் இந்த பேஸ்லெஸ் சப்ளிஸ்ங்கிற ஒரு நுண்ணீர் உயரத்தை வந்து ஒரு கிலோ 168 ரூபாங்கிற விலைக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை கட்டாயம் விவசாயிகள் வந்து ஒரு பகுதியில் இந்த நோய் தாக்குதல் இருக்குன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம கட்டாயம் வந்து இதை ஒரு ப்ராக்டிஸாகவே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நோயோட தாக்குதல் வந்து ரொம்ப குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதனால இடுபொருள் செலவும் நம்மளுக்கு வந்து குறையும்.
2: வாழைன்னு சொல்லும்போது நம்ம எல்லா பார்ட்ஸுமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வாழைத்தண்டு வாழைப்பூ இலை பழம் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் இந்த தாக்குதல் வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை அதாவது எல்லாத்துலேயுமே வந்து பரவாமல் தடுத்துடலாம். இப்போ சப்போஸ் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா இப்போ வாழைப்பூலையெல்லாம் வந்து பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா தெரியாது இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: அதாவது உங்களுக்கு வந்து இந்த வாடல் நோய் அப்படின்னு சொல்கிறோம் முக்கியமானது வந்து வாடல் நோய் அந்த இலைப்புள்ளி நோய் பறவைக்கண் நோய் இலைகளில் தாக்குதல் இருக்கிறது தான் வந்து அங்கே அடுத்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இலைகளில் முதல்ல நம்ம வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னாலே அந்த முதிர்ந்த இலைகள் பழுக்க ஆரம்பித்து காயுதுனாலே அது வந்து காயவே பிடிக்க விடாது. வெடிவாழை வந்து ஒரு 5 மாதம் நல்லா கேட்டிங்கன்னா விவசாயிகளுக்கு தெரியும் 6 மாதம் 7 மாதத்தில் தான் வெடிக்கும். அப்போ அதுக்கப்புறம் தான் பூ விட்டு காய் விடும். அப்போ அந்த சமயம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று தார் வந்து அந்த பக்கம் தண்டு பகுதியிலேருந்து வெளிவரும் அது பெருக்கவே பெருக்காது. அப்போ நம்ம வந்து இலைகளில் அறிகுறியை பார்த்து இதுலேயே நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா தெரியாது. ஆனால் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பறவைக்கண் நோய் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் நீங்கள் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து கருக ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு தெரியாது. காய் பிடிக்கும் போது தான் அந்த காயோட இது உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதாவது அந்த பறவைக்கண் நோயோட இன்னொரு ஒரு அந்த நோய் கிருமியோட பண்பு என்னென்னா பயிர்கள்லையும் தங்கியிருக்கும் கீழே விழுந்த இலைகள்லையும் அந்த கிருமி தங்கியிருக்கும். அப்போ நம்ம சுத்தமாக பராமரிக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த பகுதியில் ஏற்கனவே இந்த நோய் தாக்குதல் இருக்குன்னா மழைக்காலங்கள் பருவ காலங்களில் வந்து ஒரு 2 முறை இந்த கார்பன்டசிங்கிற மருந்தை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம தெளித்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த நோய் வந்து பூக்களுக்கு காய்களுக்கு பரவாமல் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். புதுசாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து கொஞ்சம் புரியாது. பட் அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி இந்த மாதிரி வரும் அப்படின்னா அந்த மழைக்காலங்களில் தொடர் மழை மேகமூட்டமாக இருக்கிற நேரங்களில் இந்த மருந்துகளை பயன்படுத்தினாங்கனாலே கட்டாயம் வந்து அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தும்.
0: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் வாழைப்பயிரை தாக்கக்கூடிய நோய்கள் மற்றும் பராமரிப்பு உத்திகள் குறித்த தகவல் வழங்கினார் மதுரை பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே மனோன்மணி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது பண்ணை செய்தி.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30 ஆகாசவாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதாணி, எங்க போயிட்டு வர?
5: வேற எங்க புள்ள, சந்தைக்குதான் யூரியா மூட்டிய வாங்கிட்டு வரேன்.
4: வர வர ரொம்ப யூரியாவை பயன்படுத்துற போலயே.
5: பயன்படுத்தாம எப்படி? அப்பதானே பயிர் பச்சை கட்டும். ஏன் நீ எதுவும் வாங்கலையா?
4: நான் எல்லாம் செயற்கை உரத்தை வாங்குறத நிறுத்தி 3 வருஷம் ஆகுது.
5: என்ன நிறுத்திட்டியா? எப்படி புள்ள, உரம் போடாம பயிர் வளரும்? நீ சொல்றது என்னமோ வேடிக்கையில இருக்கு.
4: மருதாணி, நான் செயற்கை உரத்துல இருந்து இயற்கை உரத்துக்கு மாறிட்டேன். அதான் வெளியில இருந்து எந்த உரங்களையும் வாங்கறது இல்லன்னு சொன்னேன்.
5: அது சரி, செயற்கை உரம் போட்டு பயிர் வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்ல. இதுல இயற்கை உரம்லாம் எப்படி பயன் தரும்?
4: ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கம்மியா தான் விளைச்சல் இருந்தது, இப்ப விளைச்சல் நல்லாவே இருக்கு.
5: ஏன் புள்ள, இதெல்லாம் எங்கிருந்து கத்துக்கிட்ட? எனக்கும் கொஞ்சம் சொல்ல, நானும் உர செலவை மிச்சம் பண்ணிப்பல.
4: அப்படியா சொல்ற? அப்படின்னா இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பத்தி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேளு.
6: இயற்கை வேளாண்மை என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், பண்டைய காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு தொழு உரம் அப்புறம் வீட்டில் கிடைக்கிற அந்த உரை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, 1960 முதல் பசுமை புரட்சியிலிருந்து என்ன ஆரம்பிச்சோன்னா, நம்ம அதிகமாக விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிர்களை வந்து பயிரிட ஆரம்பித்தோம். ஸோ அதிகமாக ஹை ஈல்டிங் வெரைட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வீரிய ஒட்டுரகங்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம். அப்போ வீரிய ஒட்டுரகங்கள் அது ஹை ஈல்டிங் சொல்லும் போது நம்ம எல்லாமே என்ன பண்ணணும், அதிகமாக வந்து இட ஆரம்பிக்கணும். உரம் அதிகமாக தேவைப்படும், நீர் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி பூச்சி, நம்ம உரம் அதிகமாக வச்சா என்ன ஆகுனா அது பூச்சி வந்து ஈர்ப்பு ஏற்படும். அப்போ ஈர்ப்பு ஏற்படும், நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பூச்சி மேலாமைக்காக நம்ம மருந்து தெளிப்போம். ஸோ இயற்கை வேளாண்மை என்றாலும் என்னென்னா, ரசாயனத்தை தவிர்த்து இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்துது. இயற்கை உரம் இருந்தால் என்னென்னா, நம்ம அசோஸ் பயிலம்னு சொல்லுவோம், உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே உயிர் உரங்கள். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம வயலில் வேணா பசுந்தாள் உரம், பசுந்தலை உரம் வந்து பயன்படுத்துவோம். பசுந்தாள் உரம்னா என்னென்னா, தக்கைப்பூண்டு சணப்பை பயிர்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, வயலில் வளர்த்து 40 நாள் பூ பூக்கிறது முன்னாடி என்ன பண்ணோம்னா, வயலில் மடக்கி விட்டுறணும். அப்படி மடக்கி விட்டால் காற்றுல இருக்கிற தலைச்சத்தை என்ன பண்ணோன்னா, அது வந்து மண்ணுக்கு கிரகரித்து கொடுக்கும். ஸோ மண்ணோட மண் வளத்தை வந்து பாதுகாக்கும், அது ஒன்று. அது இல்லைனா நம்ம என்ன பண்ணோம்னா, பசுந்தலை உரம். பசுந்தலை உரம் என்று என்னென்னா, நம்ம வேப்ப மரம், புங்க மரம், அப்புறம் வந்து எருக்குஞ்செடி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா, நம்ம வயலுக்கு வெளியிலேருந்து கொண்டு வந்து உள்ளே போட்டு மடக்கிறது, அது என்னென்னா பசுந்தலை உரம். இதெல்லாம் நம்ம பண்டைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போலாம் யாரும் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஒரு முறை பண்டைய கால முறையும் அதை பின்பற்ற வேண்டும். ஏன் வந்து ரசாயன உரத்தை வந்து தவிக்கணும்னு சொல்லணும்னா, இப்போ நிறைய உதாரணம் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் இருக்குது, அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை இருக்கிறதுனால நம்ம இப்போயே எல்லாருமே என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்கிறது, அவள் இயற்கை வேளாண்மை சொல்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. யார் பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் செய்கிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க உணவு வந்து அவங்களே வந்து உணவு எடுத்துக்கணும் தயாரிச்சுக்கணும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சிட்டி சைடில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாடி தோட்டம் அமைச்சு வந்து அவங்களே அவங்க காய்கறி வந்து அது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. அவங்க காய்கறியை அவங்களே வந்து விளைவிச்சுக்கிறாங்க. ஸோ நமக்கு தேவையான வந்து காய்கறிகள் நம்மளே விளைவிச்சு நஞ்சில்

0: இல்லாத உணவை வந்து அருந்தணும்னு சொல்லிட்டு நம்மளே இதெல்லாமே வந்து பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன முறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து நம்ம பதப்படுத்தணும். அதுக்கு நவதானிய பயிர்கள் அப்படி இல்லைனா பலவகை பயிர்கள்னு சொல்லுவாங்க. அந்த நவதானிய முறை பயிர்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தானியத்திலும் கலந்து வயலில் வந்து பார்த்தீங்கன்னா விரைச்சி அந்த என்னென்ன இருக்குன்னா பயிர் வகை பயிர்கள் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் இருக்கும், வாசனை திரவ பயிர்கள் இருக்கும், எல்லாமே பார்த்திங்கன்னா கலந்து ஒரே வயலில் இட்டு ஒரு 45 to 50 days என்ன பண்ணணும்னா அதை மடக்கி விட்டுட்டால் மண்ணோட தரம் வந்து உயரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி செய்யணும். ஒரு விதை எடுத்தோம்னா விதை மூலிமா பரவக்கூடிய நோய்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விதை நேர்த்தி செஞ்சு விதையை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது மூணாவது என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்கக்கூடிய விதை வந்து ஒழுங்கான விதையாக இருக்கணும், நல்ல தரமான விதையாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த அல்ட்ரேஷன் சொல்லுவாங்க, கலப்பு இல்லாத விதையாக வந்து இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கலையில் மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட 53% பார்த்தீங்கன்னா கலை மூலியமாகவே நமக்கு நம்மளுடைய உற்பத்தி திறன் வந்து கம்மியாகுது இந்தியாவில் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம அறியாமல் நெல்லில் பார்த்திங்கன்னா அந்த குதிரைவாளி வந்து நம்ம அறியாமல் அறுத்து நெல் வந்து அடிச்சிருவோம். ஸோ அது வந்து கலப்பு ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா மிமிக்ரி வீட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை வந்து பார்க்கணும் நம்ம அறியாமல் அறுத்து அதை அறுவடை பண்ணி போட்டுருவோம். ஸோ அது மாதிரி விதையை வந்து நல்ல தரமான விதையும் சுத்தமான விதையும் வந்து எடுக்கணும், களை இல்லாமல் விதையை வந்து போடணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் களை இல்லாமல் சொல்கிறோன்னா ஒரு வேளாண்மைக்கு முதன்மையான ஒரு இடுபொருளே விதை தான். ஸோ விதை நேர்த்தி விதை வந்து தரமாக தயாரித்து நம்ம எடுத்தாவே அந்த கலை மேலாமை பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயிர் சுழற்சி முறை வந்து கடைப்பிடிக்கணும். நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்து எதனால் வருதுன்னா பயிர் சுழற்சி முறை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லா விவசாயம் என்ன பண்ணுறாங்க, ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நெற்பயிரே போட்டுகிட்டே இருப்பாங்க. மூணு போகம் சொல்லுவாங்க, மூணு மாதம் கேப் கேப்பில் பார்த்தீங்கன்னா நெல்லையே போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி நெல் போட்டுகிட்டே இருந்தால் பார்த்தீங்கன்னா நெல் தாக்குற பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அது வயலே வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நெல்லில் தண்டு
1: கடைபிடிச்சா நம்ம பூச்சி மேலாமை பண்ணலாம் பூச்சினால் வரக்கூடிய நோயும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பயிர் சுழற்சி மேலாண்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களை மேலாண்மை இருக்குதுலே முக்கியமானது பார்த்தீங்கன்னா களை மேலாண்மை தான். அதில் 4-5 முறை இருக்குது, உளவியல் முறை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவி முறை. உளவியல் முறையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏன் உளவியல் முறையை வந்து அடாப்ட் பண்ணணும்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம கோடை உழவு பண்ணுறது மூலிமா பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன் பூச்சியை கண்ட்ரோல் பண்ண கோடை மூலம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, எல்லா பூச்சியோடைய முட்டையை பார்த்தீங்கன்னா இப்போ எக் லார்வா பியூப்பான்னு சொல்லுவாங்க, அந்த கூடு பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் இடும். நம்ம கோடை உடைய பண்ணும்போது மண்ணில் பட்டு மண்ணிலேருந்து உழவு ஓட்டும் போது வெயிலில் தாக்கி அதை முட்டையில் பொறிஞ்சு போயிடும், அது ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடை உழவு பண்ணுறதுனால களையும் கட்டுப்படும். அதில் இருக்கிற விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் பட்டு விதையும் பொறிஞ்சு போயிடும். களை மேலாமையும் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்சி மேலாமையும் பண்ணலாம். அது கூட பார்த்திங்கன்னா நிலப்போர்வை வந்து போடலாம், மல்ச்சிங் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா பாலித்தீன் மல்ச்சி யூஸ் பண்ணி தக்காளி நடுவோம், மிளகா நடுவோம், அது மாதிரி பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி நடலாம். அப்படி இல்லையா நம்மக்கிட்ட சில காசு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா வேறு எதனா நெல்லுடைய தலை அந்த கிராப் டெப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, பயிர் கழிவு மேலாமைன்னு சொல்லுவாங்க, அந்த பயிருடைய கழிவு எடுத்து என்ன பண்ணலாம் போர்வையாக பயன்படுத்தி அப்படி பயன்படுத்தலாம். ஸோ அப்படி போர்வையாக பயன்படுத்த என்ன ஆகுனா களை முளைக்க விடாது, அதுவுமே பார்த்திங்கன்னா மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தும். எப்படி உயர்த்தனா அந்த பயிர் கழிவு வந்து மக்கி அது மண்ணோட தரத்தை உயர்த்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, மண்ணோட ஈரத்தன்மை வந்து உயர்த்தும், அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா ஊடுபயிர் பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோளத்தில் ஊடுபயிர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் அந்த மாதிரி பயிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களையை வந்து வளர விடாது, மண்ணுக்கு வந்து தலை சத்து வந்து கிரகிச்சு கொடுக்கும், அப்புறம் வந்து ரெண்டு வருமானம் வரும் உங்களுக்கு. இதுதான் வந்து ஊடுபயிரோடைய நன்மைகள். ஸோ ஊடுபயிர் பண்ண மூலிமா உங்களுக்கு களையும் கட்டுப்படுத்தலாம், நம்மளுக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சி மேலாண்மை முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வேளாண்மையத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். அதாவது என்னென்னா வருமுன் காக்கிறது, நம்ம எப்படி கொரோனாக்கு வந்து தடுப்பூசி போட்டோமோ அதே மாதிரி வருமுன் காத்துறதுக்கு பண்ணால் தான் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு சொல்லுவாங்க. இயற்கை வேளாண்மையில் எல்லாமே முன்னாடியே வந்து நமக்கு தெரியும், இந்த பயிர் பண்ணால் இந்த பூச்சி வரும், இந்த நோய் வரும் முன்னாடியே தெரியும். அதுக்கான வழிமுறைகளை முன்கூட்டியே நம்ம கடைப்பிடிச்சிட்டா முக்காவாசியான நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பூச்சிக்கொல்லியை வந்து பயன்படுத்தாமல் தவிர்க்கலாம். ஓகேங்களா. பூச்சி மேலாமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்ச்சி பொறியை பயன்படுத்தலாம். கவர்ச்சி பொறின்னா உங்களுக்கு விளக்கு பொறி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு பொறி வச்சுக்கணும். அந்த

சிட்டுப்பொறி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு போட்டு விடிய காலம் 6 மணிக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. 7 மணி முதல் 11 மணி வரைக்கும் தான் பயன்படுத்தணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேக்ரோனல் பேஸ் சொல்லுவாங்க, இரவு நேரங்களில் சுற்றிட்டு இருக்கும். அந்த பூச்சி என்ன ஆகும்னா அந்த விளக்கு பொறியில் வந்து பட்டு வந்து அதுவும் செத்து போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் அந்த விளக்கு பொறியை வந்து பயன்படுத்த வேண்டும். அது பார்த்தீங்கன்னா கவர்ச்சி பொறி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பொறி இருக்குது. ஒட்டு பொறின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சாறு உறிஞ்சும் பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுத்துவோம். நீங்கள் எல்லோரும் மஞ்சள் நிற அட்டை அப்புறம் வந்து நீல நிற அட்டை வந்து பயன்படுத்துவோம். மேக்ஸிமம் எல்லா சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அந்த அசுனி பூச்சி, வெள்ளை பூச்சி, மாவு பூச்சி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் அந்த பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம பொறி வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப்னு சொல்லுவாங்க, சிக்கி ட்ராப்னு சொல்லுவாங்க ஒட்டு பொறி. மஞ்சள் நிறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த பூச்சிகளுக்கு சாறு உறிஞ்ச பூச்சிகளுக்கு அந்த மஞ்சள் நிறம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில இதுக்கு பார்த்தீங்கன்னா நீல நிறம் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த ஆனியனில் சொல்லுவாங்க வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் நோய் அடிக்கும், அந்த பூச்சிக்கு பார்த்தீங்கன்னா நீல நிற பொறியை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதலுக்கு நம்ம பூச்சியை மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டாவே நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை வழியில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி செய்யலாம். நான் முன்னாடியே சொன்னதான் விதை நேர்த்தி சொன்னது. ஸோ விதை நேர்த்தி மூலமாக என்ன பண்ணலாம், முன்கூட்டியே நம்ம நோய் தாக்குதலை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ வந்து பயோ ஃபெர்டிலைசர் உயிர் உரங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மாவிரிடியும் பேசிலிஸ் சப்சிலிஸும் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தியாக பயன்படுத்தலாம். அந்த விதை நேர்த்தி பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மாவிரிடி பார்த்தீங்கன்னா 4 கிராம் 1 கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் பயன்படுத்தலாம். அதே போல் மண்ணில் கிடுறதா இருந்தால் உங்களுக்கு 2.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 1 ஹெக்டருக்கு பயன்படுத்தலாம். அந்த இயற்கை வழி முறையை வந்து பயன்படுத்தினா நம்ம என்னென்ன நன்மைன்னா மண்ணோட தரத்தை உயர்த்தலாம், நம்ம சாப்பிட்ற பொருளில் வந்து பார்த்திங்கன்னா சுவையை உயர்த்தலாம். அதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நன்மை ஏற்படும், தீமை எதுவும் கிடையாது. மண்ணோட தரத்தை வந்து உயர்த்தினாவே நமக்கு வந்து நம்மளுடைய தரம் வந்து உயர்ந்துடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் பார்த்திங்கன்னா ஆடி தெரியும் நமக்கு, உழவின் நண்பன் சொல்கிற மண்புழுவை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். அது உயர்ந்தால் நமக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் உயரும். அப்புறம் வந்து தேனீக்களுடைய மகரந்த சேர்க்கையும் வந்து உயரும். ஸோ மகரந்த சேர்க்கை பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா தேனீகள். ஸோ அந்த மாதிரி எல்லாமே காலநிலை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிரிட்டு நச்சு இல்லாத உணவு வந்து பயன்படுத்தலாம்.

0: இயற்கை வழி வேளாண்மை முறைகள் பத்தி கலவை தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் சுதர்சன் பிரதீப் அவங்க சொன்ன விவரம் உனக்கு புரிஞ்சுதா?
1: தெளிவா புரிஞ்சது செம்பருத்தி. இனிமே நானும் கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை வழி வேளாண்மைக்கு மாற போறேன். அதுதான் எங்க மண்ணுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது.
0: நல்லது மருதானி, உன்னோட பணி சிறக்கட்டும். இரு இரு, அப்புறம் இன்னொரு செய்தியும் இங்க சொல்ல போறாங்க, அதையும் கேட்டுட்டு போ, உனக்கும் பயனுள்ளதா இருக்கும்ல.
1: அது என்ன செய்தி, யாரு சொல்ல போறாங்க?
0: எல்நினோ தாக்கத்தில் இருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணுன்றத பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் MS கண்ணதாசன் அவங்க சொல்ற தகவலை கவனமா கேட்டுக்கோ.
2: பசிபிக் பெருங்கடலில் இந்த வெப்பநிலை மாற்றம் ஏற்படும்போது, நீருக்கு மேலே இருக்கிற வெப்பநிலை மாற்றம் ஏற்படும்போது இந்த, அதாவது வியாபார காற்றுன்னு தமிழில் சொல்லுவாங்க, ஸோ அதனுடைய மூமெண்ட் வந்து பாதிக்கப்படுறதால என்னாகும்னா மழை பெய்யாத இடங்களில் வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மழை பெய்கிற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் நிலவ வாய்ப்பு இருக்கும். இந்த சூழ்நிலை வந்து ஒரு காலத்துலேருந்து 20 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த எல்நினோ வர்ற சூழ்நிலை இருந்தது. இப்போ காலநிலை மாற்றத்தின் காரணமாக நம்ம தான் அதுக்கு காரணம், மனிதர்கள் தான். அதனால் இப்போ வந்து 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வர்ற நிலைமையில் வந்து இருக்குது. அதுலேயும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் எல்நினோ, ஏறக்குறைய 2 டிகிரிக்கு மேலே வந்து வெப்பநிலை உயர்ந்துருச்சு பசிபிக் பெருங்கடலில். ஸோ இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இதனுடைய விளைவுகள்னு வந்து பார்க்கும்போது மழைப்பொழிவு குறையும், விவசாயம் பாதிக்கப்படும், கோழிகள் கால்நடைகள் உற்பத்தி வந்து பாதிக்கப்படும். ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா எல்நினோவால் ஒரு 16% அளவுக்கு வந்து விலைவாசி உயரக்கூடும் அப்படின்ற ஆய்வு வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக பார்க்கும்போது நம்ம மனிதர்களை தான் வந்து பாதிக்கும். இந்த எல்நிலோ சூழ்நிலையால் காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது அதை தகவமைச்சிக்கிறதுக்கு, அதாவது கோழிகள் வந்து தங்களுடைய உடல் வெப்பநிலையை தகவமைச்சு அவருடைய உற்பத்தி வந்து குறையாமல் இருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் விவசாயிகள் வந்து பண்ணணும். இது என்னென்னா, ஸோ நம்ம சாதாரணமாக இருந்துடக்கூடாது. அது நாட்டுக்கோழி தானே, உதாரணத்துக்கு நாட்டுக்கோழி வந்து அது வெயில தாங்கும், வெப்பத்தை தாங்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதற்கான முறைகளை வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா அனிமல் வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற உரிமைகள் மாதிரி கால்நடைகள் கோழிகளுக்கும் உரிமை இருக்குது. நல்ல காற்று, நல்ல தீவனம், அடுத்து தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது, ஒரு சௌகரியமான சூழ்நிலை. ஸோ இது மாதிரியான அனிமல்

வெல்ஃபேர் இதை வந்து நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் மேடம். ஸோ இந்த அடிப்படையில் கோழிகளோட உடல் வெப்பநிலை அதிகன்றதுனால என்ன ஆகும்னா, இந்த எல்நிலோவில் வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த வெப்பத்தை தாங்கிக்காமல் என்ன பண்ணணும்னா மூச்சு விட ஆரம்பிக்கும், பெருமூச்சு விடும். அந்த வெப்பத்தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க பெருமூச்சு விடுறதுடைய வீரியம் வந்து அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழி வந்து தலையை உயர்த்த ஆரம்பிக்கும். அதை வான் நோக்கி தலையை உயர்த்தி மூச்சை வந்து வாயை திறந்து திறந்து விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுடைய இறக்கை இறகுகளை வந்து தூக்கி அந்த அல்லை இல்லை கக்கன்னு சொல்லி கை வச்சு பார்த்தீங்கன்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சூடை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணால் கோழி வந்து ரெக்கையை விரிச்சிரும், விரிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கும். அடுத்தது வந்து தீவனம் எடுக்காது, ஈரமான இடத்த நோக்கி வந்து உட்காரும். பார்த்தாவே தெரியும் அசௌகரியம் வந்து தெரியும். முக்கியமானதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு விடுறது தான். அதனுடைய தீவிரத்தின் கருதி நம்ம வந்து உடனடியாக அந்த கோழிக்கு வந்து நம்ம தேவையான சிகிச்சையோ இல்லை மேலாண்மை முறைகளையோ வந்து நிச்சயம் இதை தடுக்கிறதுன்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு முறைப்படி தடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எந்த கோழியை வளர்க்குறோம் அப்படின்றது இருக்குது. நம்ம வளர்க்குறோன்னு போது வெயிலில் ஓரளவு தாங்கக்கூடியது என்னன்றது வந்து நம்ம கால்நடை மருத்துவர்களையோ இல்லை பல்கலைக்கழகத்தில் இருக்கவங்களையோ இல்லை முன்னோடி விவசாயிகளோ கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கலாம். அதே மாதிரி வந்துன்னா நாட்டுக்கோழிகள், நாட்டுக்கோழிகள் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்பத்தை வந்து தாங்கக்கூடியது. ஸோ அது மாதிரி வந்து போயிடலாம். ஸோ இனம் தேர்வு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொட்டகை அமைப்பு. ஏற்கனவே கொட்டகை அமைச்சவங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. புதுசாக அமைக்கிறவங்க வந்து கிழக்கு மேற்காக அமைக்கலாம். அடுத்தபடியாக கொட்டைகளை வந்து காற்றோட்ட வசதி, காற்றோட்ட வசதி அப்படின்றது போது வந்து பார்த்தீங்கன்னா காற்றே ரொம்ப உஷ்ணமாக தான் அடிக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் கிழக்கு மேற்க அவங்களுடைய கொட்டகை அமைச்சிங்கன்னா வடக்கு தெற்கில் பார்த்தீங்கன்னா கம்பி வலை இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு செவுத்தை ஒட்டி வச்சிடறாங்க. ஸோ அப்போ வடக்கு தெற்க வந்து ஓப்பன் இல்லைன்னா என்ன ஆகுனா காற்று ஒரு வழியாக போய் செவுத்தில் மோதி ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகுன்னா நோய் தொற்று அதிகமாகும், உஷ்ணமும் அதிகமாகும், அதாவது வெப்பமும் வந்து அதிகமாகும். வடக்கும் தெற்கும் வந்து ஓப்பனாக வச்சு காற்று வந்து உள்ளே நுழைஞ்சி வெளியில் வரணும். ஸோ அப்படி உள்ளே நுழைஞ்சி வரும்பொழுதும் அறிவியல் பூர்வமாக வந்து அகலம் இருக்குது. ஒரு கொட்டகையோட அகலம்னு வரும்போது 22 அடிக்கு மிகாமல் இருக்கணும். ஸோ 22 அடிக்கு மிகாமல் இருக்குது நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறது வந்து நல்லது. அடுத்த தவறு என்ன விவசாயிகள் தெரியாமல் பண்ணுறது என்னென்னா ஒரு கொட்டகைக்கும் இன்னொரு கொட்டகைக்கும் நடுவில் ஒரு லாரி மட்டும் போகிற அளவுக்கு வச்சுப்பாங்க. அது வந்து தவறு. ஒரு கொட்டகையோட அகலத்தின் 3 அல்லது 5 மடங்கு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கொட்டகைக்கு வந்து இடைவெளி இருக்கணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டகைன்னு வரும்போது கூரை, கூரை ரொம்ப முக்கியம். எப்படி சைடில் வந்து வடக்கில் இருந்து தெற்கு காற்று போகணும் முக்கியமோ அதே மாதிரி கூரை முக்கியம். வெப்பம் அதிகமாக இருக்கிற சமயங்களில் கூரை மேலே வைக்கோல வந்து பரப்பலாம், இல்லை ஓலை இலைகளை வந்து போடலாம், தென்னங்கித்து ஓலை வந்து போடலாம். இப்படி போகிறதால என்ன ஆகுனா அந்த தென்னங்கித்து ஓலை வைக்கோலுக்கும் அந்த தகட்டுக்கும் நடுவில் ஒரு எம்டியான ஒரு வெற்றிடம் வந்து உருவாக்கும். இதனால் வந்து வெப்பம் கடத்தப்படுறது வந்து தவிர்க்கப்படும். ஸோ இன்னொன்று என்ன பண்ணலான்னா கலர்களில் அதை வண்ணத்தில் வந்து வெள்ளை நிறம்னா நம்மளுடைய வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியது, அது வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், உங்களுடைய கூரை பொருட்களை தகரத்தை பயன்படுத்துகிற பட்சத்தில் ஆஸ்பட்டாஸ் அதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் வந்து சுண்ணாம்பு அடிக்கிறது வந்து நல்லது. அந்த சுண்ணாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசை இப்போ ஃபெவிக்கால் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலந்த அந்த சுண்ணாம்பு கலந்த தண்ணியில் ஒரு 50 மில்லி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிக்கால் கலந்து அடிச்சிங்கன்னா அது வந்து நல்லபடியாக ஒட்டிக்கும். ஸோ இது ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயந்தான், ஆனால் நீங்கள் இந்த வெள்ளைப்பூச்சி பூசும் வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 அளவுக்கு தான் வந்து வெப்பம் வரும். 70% வந்து அந்த வெப்பம் பிரதிபலித்து வெப்பம் வந்து உள்ளே இழுக்காது. ஸோ அதே மாதிரி கூரையின் உட்புறம் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும். ஸோ ஏன் கருப்பு கலர் பெயிண்ட் அடிக்கணும்னா ஸோ கோழி வந்து ஏற்கனவே உஷ்ணமாக இருக்கும், உஷ்ண காற்று விடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எச்சம் போடும். ஸோ அந்த எச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மோனியா வரும். ஸோ அந்த அம்மோனியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து ஒரு சுவாச கோளாறுகள் வந்து உருவாக்கும். இப்போ கருப்பு நிறத்தை வந்து கூரையினுடைய உட்பகுதி கொட்டாய்க்குள்ளே நுழையும் போது நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் தெரியணும். ஸோ அடித்தோம்னா என்ன ஆகுனா அது வந்து அந்த உஷ்ணத்தை இழுக்கும். ஸோ இழுக்கும் பொழுது வடக்கு தெற்கு வழியாக காற்று போகிறது என்ன ஆகுனா உங்களுக்கு உஷ்ணத்தை வந்து குறைக்கும். மரங்களை வந்து சுற்றி நடுறது நல்ல விஷயம். ஸோ அதையும் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து குடிநீர். நம்ம கொடுக்கிற குடிநீர் தூய்மையான குடிநீர் கொடுக்கணும். ஸோ இயல்பாக ஒரு கோழி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியுடைய வெப்பநிலை வந்து 25 டிகிரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த கோழி வந்து ஆரோக்கியமாக சௌகரியமாக உணரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வெப்பம் தரும், கூடுதல் வெப்பம் தரும். நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் நாட்டுக்கோழி வந்து தன்னுடைய இறகலை அதை ரெக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளை அடைச்சிக்கும். என்னென்னா சூடு அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ கோழி குஞ்சுகளுக்கு சூடுன்னு வந்து பார்க்கும்பொழுது 35 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு கோழி குஞ்சுகளுக்கு சூடு வந்து இனி ஆரம்ப காலத்தில் வந்து 35 டிகிரி தேவை. ஆனால் இப்போ சாதாரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 35 தாண்டி தான் போகுது. 35 டிகிரி சென்டிகிரேட் தாண்டி போகும்பொழுது என்ன ஆகும்னா கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பத்தாக்கம் அழுத்தம் வந்து ஏற்படும். கோழி குஞ்சுகளுக்கும் ஏற்படும், கோழிகளுக்கும் ஏற்படும்.
இந்த எல்னினோ காலம், வெப்பம் அதிகமாக இருக்கிற கோடை காலங்கள் வந்து கோழிகளை தாக்குற மிக முக்கியமான நோய் வந்து வெள்ளை கழிச்சல் நோய், அதாவது கொக்கு நோயின்ற கழிச்சல் நோய், வெள்ளையா இல்லை பச்சையா கடியும். இது வந்ததுன்னா பொருளாதார இழப்பு வந்து நிறைய இருக்கும், கோழி இறந்து போயிடும், வைத்தியம் பார்க்கறது கஷ்டம், கோழிகளுக்கு பண்ணைகளுக்கு உள்ள இருக்கிற கோழிகளுக்கும் எளிதில் பரவும், பண்ணைக்கு ஒரு பண்ணையிலிருந்து இன்னொரு பண்ணைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் பரவக்கூடியது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு

ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வருமுன் காப்பும், அதுதான் தடுப்பூசி போடுறது தான். நம்ம தடுப்பூசி அட்டவணை இருக்கு. ஸோ அதுபடி முதல் நாள் வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும், ஏழாவது நாள் F1 போடணும், அடுத்து 14வது நாள் வந்து நம்ம கம்போரா, அடுத்து 21வது நாள் அளவில் நம்ம வந்து லசோட்டா கொடுக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாரம் கழித்து வந்து அம்மை நோய் தடுப்பூசி வந்து கொடுக்கணும். இதே நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பிரதி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருந்துக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பூசி இலவசமாக போடுறாங்க, அங்கே வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம். அம்மை நோய் தடுப்பூசி கால்நடை மருத்துவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதனுடைய தேவை இருந்து வந்து சொல்லுவார். இது நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப சாலச்சிறந்தது. என்ன இன்னொரு விஷயம்னா நீங்கள் எப்பவுமே தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த தடுப்பூசி போடப்பட்ட கோழி மட்டும் பாதுகாக்கப்படாது, அதன் வழியாக வர்ற மற்ற கோழி குஞ்சுகள், அதாவது அந்த முட்டை வழியாக வர கோழி குஞ்சுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஒரே தீர்வு தடுப்பூசி மட்டுமே. எல்லிலோவில் வந்து நம்ம எப்படி ஆடுகளை பராமரிக்கலாம், கோழிகளை பராமரிக்கலாம், கறவை மாடுகளை பராமரிக்கிறது, இது எல்லினோ சூழ்நிலையில் நெல் சாகுபடி எப்படி மேம்படுத்துறது, எல்லினோ சூழ்நிலையில் மீன் வளர்க்குறது எப்படி, ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து எல்லா இதுலேயும் எல்லினோக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து கொடுக்கணும், அதில் வந்து குளுக்கோஸ் வந்து கலந்துக்கலாம். குளுக்கோஸ் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு சொல்கிறேன், 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா 20 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளமோ, 1 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு, 1 கிராம் அளவுக்கு சலவை சோடா கலந்து வந்து கொடுக்கலாம். இதில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது என்னென்னா அரிசியை சின்ன ரொம்ப ரவை சைஸ்க்கு வந்து அரிசியை உடச்சி கொடுக்கலாம், இல்லை ரவை இதை வந்து கொடுத்தீங்கன்னா தீவன தேவை வந்து சரியாயிடும். சொட்டு மருந்து கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணை முறையில் வளர்க்கும்போது இது வந்து முதல் நாள் அன்னைக்கு வந்து மேரக்ஸ் தடுப்பூசி போடணும், அது வந்து பண்ணை அளவில் போடுவாங்க, நாட்டுக்கோழிகளுக்கு வந்து பெரும்பாலும் தேவைப்படுறதில்ல. 7வது நாள் நீங்கள் சொட்டு மருந்து வந்து ஆரம்பிக்கணும். 7வது நாள் வந்து F1 அப்படின்ற சொட்டு மருந்து போடணும், 14வது நாள் வந்து கம்போரோன்ற சொட்டு மருந்து போடணும், 21வது நாள் லசோட்டான்ற சொட்டு மருந்து. எளிமையா நினைவு வச்சுக்கினா 1 வாரம் முடிவு, 2 வாரம் முடிவு, 3 வாரம் முடிவு. சோ கொக்கனோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைரஸால வர்ற வந்து வியாதி. கோழிகளை எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால் என்னன்னா விவசாயிகள் வந்து தங்களுடைய அறியாமையால் வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிற மருந்துகளை வந்து தொடர்ச்சியாகவோ இல்லாட்டி தவறுதான அளவிலோ வந்து கொடுக்கறது, தேவைப்படாத நேரங்களில் வந்து தர்றது. நீங்கள் கொக்குணவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்டிபயோட்டிக் யூஸ் ஆகாது, அதாவது நச்சுயிரியை வந்து தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஆனால் 2ம் நிலை பாக்டீரியா நோய்களை தடுக்கிறதுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்த மாதிரி இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு வந்து வித்ட்ரவல் பீரியட் இருக்குது. அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தினோம்னா கோழியிலையோ இல்லை ஆடுகள்லையோ மாடுலையோ பயன்படுத்தினா குறிப்பிட்ட காலம் 5 நாள் 7 நாள் 9 நாள் இந்த மாதிரி வந்து நீங்க அந்த பாலையோ கறியோ முட்டையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அதனால இதை தவிர்க்கிறது நல்லது. இது என்னன்னா வருமுன் காப்போம் தான், அதாவது மூலிகை கசாயம் மாதிரி பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள்ங்க. துளசி வந்து ஒரு 30 கிராம், வில்வ இலை இருந்ததுன்னா ஒரு 30 கிராம், கற்பூரவள்ளி வந்து ஒரு 30 கிராம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா இது வந்து ஒரு 30 கிராம். இந்த 4 சேர்த்துக்கிட்டு இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு வந்து அரைச்சிடணும். ஸோ அரைச்சதை வந்து நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து ஒரு 5 லிட்டர் தண்ணியில் கலந்து பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வைக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம நாட்டு வெள்ளம், நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம் சேர்த்துக்கிறது வந்து நல்லது, சுவை தரக்கூடியது. இதெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா ஸோ கோழி சாப்பிடும் பொழுது அதற்கு வந்து அந்த வெப்ப தாக்கத்தில் இருக்கிறத வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சில கோழிகள் வந்து தீவன கோளாறு காரணமாக ஈரல் வந்து பாதிக்கப்படலாம். இது வந்து பெரிய பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க, அதாவது கோழி அறுத்து பார்த்தா அதனுடைய ஈரல் வந்து கெட்டு போயிருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம், ஒரு 30 கிராம் அளவுக்கு வந்து மஞ்சள், அப்புறம் கரிசலாங்கண்ணி ஒரு 30 கிராம், இஞ்சி விழுது ஒரு 10 கிராம், அது 30 30 இது ஒரு 10 கிராம் அளவுக்கு கரைச்சி அதை வந்து சுடுதண்ணி ஆற வச்ச சுடுதண்ணியில் வந்து கலந்து கொடுக்கறது நல்லது. இது எல்லாமே இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே வேணாம், 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 20-50 கிராம் அளவுக்கு வந்து வெள்ளம் சேர்த்துங்க, 1 கிராம் சோடா உப்பு, 1 கிராம் உப்பு கலந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் சம்பந்தமான பற்றாக்குறை இதெல்லாம் சரி செஞ்சிட முடியுங்க. நார்மலாக வெப்பம் இல்லாத காலங்களில் வந்து எவ்வளவு தீவனம் எடுக்குதோ அதோட 2 மடங்களை வந்து தண்ணி தேவைப்படும். ஒரு உதாரணமாக ஒரு கோழி 125 கிராம் தீவனம் எடுத்துக்கோன்னா அதோட 2 மடங்கு அளவுக்கு வந்து தண்ணி குடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே வெப்ப காலங்கள் அதிகமாக இது வந்து 4 மடங்கு அளவுக்கு தண்ணி அதிகமாகும்.

0: என்ன மருதாணி, எல்நினோ தாக்கத்திலிருந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கணுங்கிறது பத்தி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் மற்றும் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் M.S. கண்ணதாசன் அவங்க சொன்ன தகவல் உனக்கு பயனுள்ளதா இருந்திருக்குமே.
1: அதுல என்ன சந்தேகம், என்னோட கோழிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த தகவல் எல்லாம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்.
0: சரி மருதாணி, நேரமாச்சு.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
3: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு. அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
0: நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே

மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழி ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருவதாக வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலை சிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தியான்சந்த் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாகவும் திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000-க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். வேலை கிடைப்பது மட்டுமின்றி அதில் திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதே வெற்றி என்று மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக திரு காந்திராஜ் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. திருக்கொடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கொடி பவனி நடைபெற்றது. சென்னை பெசன் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலிலும் கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவேக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சேனை வென்றார்.
செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் காரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசையை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மலப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மலப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மலப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மலப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மலப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மலப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள்.

0: நேரம் 8:30. இனி கேட்கலாம் இசை மஞ்சரி.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் முசிறி சுப்பிரமணிய ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக திருவடி சரணம் என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், காம்போஜி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை முசிறி சுப்பிரமணிய ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது இசை மஞ்சரி. இனி கேட்கலாம் ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ், த யூனிவர்ஸ் அன்பிளக்ட். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்யுங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30. இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு MGR அவர்களுடைய பாடல்களாக உள்ளவரை காத்திருக்கிறது நீர்களே.

9:34 தாண்டி 35 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுட்டு நட்சத்திர கீதங்கள்ல எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்பட பாடல்களாக, அடுத்ததாக எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் இதுவும்

ಕೊಂಡಡಿ ಸೀಮಾಟಿ ಯಮ್ಮ ಸೀಮಾಟಿ.

கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி. கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி. உன்னை எல்லாது இன்னொரு கண்ணி உலகிலே தடி சீமாட்டி. அம்மாடி சீமாட்டி நில்லடி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 10:55 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக. 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு. காலை 5:45 சிக்னேச்சர் டியூன் வந்தே மாதரம் சக ஆண்டு 1948 பத்ரபாதா மாதம் 8 பராபவ வருடம் ஆவணி மாதம் 13 2026 ஆகஸ்ட் மாதம் 30 ஞாயிற்றுக்கிழமை நாளொரு குரல் 370 நிகழ்ச்சியும் நேரமும் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இறைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள் சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். மிளகாய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி பெரியகுளம் தமிழ்நாடு தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலைய வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள் துறை தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் டி பிரபு அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எஸ் காளிதாஸ் அவர்கள். 7:00 காலை தென்றல். 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ ஆரோக்கிய வாழ்விற்கு சித்த மருத்துவம் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுரை தென்றல். 9:00 இசைப்பெட்டகம். 10:00 எனக்கு பிடித்த பாடல். 10:55 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 சங்கீத சாரல். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50

0: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆர். கணேச நேரு அவர்களுடனான நேர்முகம். முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் எம். மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மில்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல். 2:40 இசை பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 மதுரை தென்றல். 4:00 காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் எழுத்தாக்கம் தெல்லாறு ந. பானு அவர்கள். 5:00 குட்டீஸ் நேரம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:30 கிராமிய தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள் குங்குமச்சிமல் திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் சென்னை அஞ்சலாக. 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் கே. தண்டபாணி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா மற்றும் தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் போட்டியினை நேரடி வர்ணனையாக கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. நிகழ்ச்சியின் இடையில் 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒளிபரப்பு சென்னை அஞ்சலாக. நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும். 8:35 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 ரவி வாசாரியா அகில பாரதிய சங்கீத சபா வழங்கும் வயலின் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.
1: Prime Minister Narendra Modi arrived in Tashkent, the capital of Uzbekistan, this evening on a two-day visit aimed at further strengthening bilateral ties between India and Uzbekistan. He was warmly received by Uzbek President Shavkat Mirziyoyev at the airport. Our correspondent covering the Prime Minister's visit reports that the entire Tashkent city has been decked up with Indian flags and colorful hoardings to welcome Prime Minister Modi on his fourth visit to the Central Asian country.
2: The Indian diaspora, comprising mostly of medical students in Tashkent, gathered for a special welcome for Prime Minister Modi. Tomorrow, Prime Minister Narendra Modi and President of Uzbekistan, Mr. Shavkat Mirziyoyev, will reflect upon the entire spectrum of bilateral relationship that are based on civilizational ties and built over centuries and strengthened by strong people-to-people ties. The two leaders would review cooperation in trade and investment, defense, digital connectivity, energy, education and people-to-people domains at the Presidential Palace. They will also share perspectives on advancing the shared development vision of Viksit Bharat 2047 and Uzbekistan 2030. Prime Minister Modi is also expected to visit the Shastri Memorial in Tashkent and the Mahatma Gandhi Center at the Tashkent State University of Oriental Studies. Sushil Chandra Tiwari, Akashvani News, Tashkent, Uzbekistan.
1: The death toll from devastating flash floods in Nepal and Tibet has risen to 669, while over 2,000 people remain missing. Search and rescue operations are underway across the affected districts of the Himalayan nation. Officials said the police are coordinating with residents and other agencies to locate missing people and assist those stranded by the floods. An 11-member technical team from India carried out on-site reconnaissance of hydropower tunnels in Nepal's flood-affected areas today to facilitate search and rescue of stranded individuals. The team comprising doctors, paramedics and tunnel engineers had arrived in Kathmandu yesterday. Today they reached Trishuli in Nuwakot district to assist in efforts

0: வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.